நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 15 2026 ஆண்டு மே மாதம் 5 இன்று செவ்வாய்க்கிழமை. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரலில் இன்றைய குரல். மங்களம் என்ப மனைமாச்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. வாழ்க்கை துணை நலம் எனும் அதிகாரம். விளக்கம்: மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர். நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல நிகழம் என்றும் கூறுவர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணையதானம் நல்லவே கேட்க, சென்னை அஞ்சல் வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள் படைப்பு, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், பஞ்சகவ்யா தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல், பங்கேற்பூர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் பச்சை நிற குப்பை தொட்டி, வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.

ஏழரண்டிற்கு புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. உறவு மேம்பட இளம் தம்பதியினர் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய குணநலன்கள் குறித்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநலப் பிரிவின் துணைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான சந்திப்பு. உடன் உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமாவை கண்டறியும் முறை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே.

8:02 to 8:15 வரையிலும், 8:30 to 8:55 வரையிலும் நம புதுவை. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரையிசை, 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக்,

இருக்க புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீ விழிப்புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே, தொழில் நிறுவன சட்டம் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர். உலக ஆஸ்துமா தினம் குறித்த புதுச்சேரி சுவாச மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே கலையரசன் அவர்களின் நேர்முகம்.

நான்கு மணி முதல் 6:10 வரை திரையிசை, 6:20 முதல் 6:59 வரையிலும், இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 7:35 முதல் 7:59 வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம்.

பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையும், மணிக்குறு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு நேயர்களே, காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுழா 8:02 முதல் 8:15 வரையும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சல். வனலா சங்கர பிரகாஷ் வினை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி வயலின், திருவாரூர் பக்தவக்ஷலம் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் கடம். பத்து இரண்டிற்கும் 11:00 திரை இசை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இளையோரும் வானொலியும் கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு, படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். 12 மணிக்கு மாயங்கள் புரியும் இரும்பை மாகாளீஸ்வரர் சித்திரம், எழுதியவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். குரலும் அமைப்பும் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, பித்துக்குழி பி முருகதாஸ் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள், புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.

ஒரு மணிக்கு மகளிர் நேரம். தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 திரை இசை. 3:30 சங்கீத சாரல். டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடியுள்ளவை. 4:00 கேட்கலாம் திரை இசை. பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி.

வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 முதல் 6:50 மணி வரை மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். குறுவை பட்டத்தில் அதிக மகசூல் தரும் ரகங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் வீணங்கேணி உழவர் ஜே சீதாராமன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும். 8:00 முதல் 8:30 மணி வரையிலும், 8:35 முதல் 8:58 மணி வரையிலும் திரை இசை, 8:30 செய்தி அறிக்கை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு கேட்கலாம் தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:03 5 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம் நேயர்களே. இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு.

0: வி ஆ இளவழகன் அவர்கள்.
1: காதலி என்பவள் ஒரு தீச்சுடர். அந்த தீச்சுடரை நெருங்கினால் குளிர்கின்றது, அதனை விட்டு விலகிவிட்டால் சுடுகின்றது என புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரத்தில் 1104 குறளாக புதுமை விளக்கம் படைத்தவர் திருவள்ளுவர். தீயினால் ஏற்படும் தீக்காயமும் ஒருவகை சுகமே என்பதை தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என ஆன்மீக விருட்சத்தின் உயர் பக்தி உச்சி கிளையில் தொங்கி ஆலோலம் பாடியவர் அமரகவி பாரதியார். மழை நீர் சுடுவதும் தீச்சுடர் குளிர்வதும் உன் காதலால்தான் என்பதை, மழை சுடுகின்றதே அடி அது காதலா, தீ குளிர்கின்றதே அடி அது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா என்பதும் அண்மைக்கால பாடல் வரிகள். இவ்வகை தீச்சுடரை பற்றிய இலக்கிய விளக்கம் இதயத்தை மட்டுமே தொடரலாம், ஆனால் மூளையை தொடும் அறிவியல் விளக்கம் இதோ. வழி ஒன்றாக, வெளி இரண்டாக, தீ மூன்றாக, நீர் நான்காக, பார் ஐந்தாக பாடி பரவிய மாணிக்க வாசக பெருமான் வழங்கிய அறிவியல் பார்வை வேறு. ஒளி, வெப்பம், ஆற்றல் இவற்றின் அடையாளமாக அனல் கனல், காணல் எரி, அழல் தழல், வன்னி வசு, அங்கி ஆகுதி, அக்னி தீயுரு எனும் பெயர்களால் சோதியும் சுடரும் சுட்டப்படுகின்றன. திரட்சி, வடிவம், கொடுமை, நெருப்புத் தொகுதி, உடல் என்பதாகவும் அளவான ஆக்சிஜனேற்ற தகனத்தால் ஒளி, வெப்பம், ஆற்றல் வெளியேற்றும் வேதியியல் வினை எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் என்பதாகவும் அறிவியல் விளக்கம் பெறுகின்றோம். அகல்விளக்கு, தூண்டா மணிவிளக்கு, கார்த்திகை திருவிளக்கு, காட்டு தீ, சொக்கப்பனை, தீவட்டி, தீப்பந்தம், திருவிளக்கு என்பதாக, அல்லது வேறு எதுவாக தீச்சுடர் ஒளிர்ந்தாலும் அவை யாவும் மூன்றே மூன்று உட்பிரிவுகளை கொண்டவை. 1843 வேதியியல் ஆய்வுகளில் ஈடுபட்ட ஜெர்மன்

ஜெர்மானிய வேதியியலார் ராபர்ட் புன்சன் தன் கண் பார்வையை இழந்த போதிலும் புன்சன் பர்னர் எனும் எரி வழிச்சுடர் சாதனத்தையும் புன்சன் சுவாலை எனும் தீச்சுடரையும் கண்டுபிடித்து விட்டதாக அறிவித்தார். தீச்சுடரில் மூன்று வகை கங்குகள் எம்பர் அண்ட் ஃபிளேம் ஜோன்ஸ் இருப்பதாக உறுதி செய்தார் அவர். ஆனால் ராபர்ட் புன்சனின் கண்டுபிடிப்புகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் முன்னதாகவே 1855 தமிழகத்தின் சித்த வேதியியல் ரசவாத சித்தர் வடலூர் வள்ள

0: கண்டுபிடிப்புகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் முன்னதாகவே 1855 தமிழகத்தின் சித்த வேதியியல் ரசவாத சித்தர் வடலூர் வள்ளல் பெருமானார் தீபச்சுவாலையை சோதி சுயம், சோதி பரம், சோதி அருள் என 3 பிரிவாக மெய்ஞான அறிவியல் விளக்கம் வழங்கினார். தீபச்சுடரின் உச்சி ஒளி குறை வெப்பம் நிறை வெளிர் நீலச்சுவாலையை சோதி சுயம் என்றும், வெப்பம் சற்று குறைந்த ஒளி நிறை மஞ்சள் சிவப்பு நடுச்சுவாலையை சோதி பரம் என்றும், உள்ளார்ந்த கீழ்ப்பகுதி வெப்பம் மிக மிக குறைவான அடர் நீல நிற சுவாலையை சோதி அருள் என்றும் கூறிவிட்டு, 3 சுவாலைகளையும் உள்ளடக்கிய மாபெரும் வெளிச்சுவாலையை சோதி சிவம் என மெய்ஞான பாடலாக திருவருட்பாவை அருளினார் ராமலிங்க அடிகளார். எல்லாம் சரிதான், உனக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும் சோதி சுடரை நீ எப்போது அறியப் போகிறாய் எனும் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினேன். ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடியே என மெய்ஞான குரல் என் பின்னால் நின்று எழுப்பியவர் ஒருவர், அவர்தான் சிவவாக்கிய சித்தர். என்ன நேர்களே, நமக்குள்ளே ஒளிரும் சோதியை நாம் கண்டுவிட்டோமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. இறைமனம் கமழும் இனிசை கானங்களின் தொகுப்பு இது தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம் மகாநதி சோபனா குரலில்.

ராகம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஜோதி மற்றும் தமரிஸ் குரல்களில் பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள் 22 நாள், செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. பஞ்சகவ்யா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்பூர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன்.
1: சரி, வேலையோட விவசாய ஆபீஸ்க்கு போய் அதிகாரிய பாத்துட்ட, அப்படியே கத்திரி சம்பந்தமான ஆலோசனைகளையும் கேட்டுட்டு வந்துருவோம்.
2: நித்தம் நித்தம் நெல்லு சோறு, நெய்மணக்கும் கத்திரிக்கா.
1: அண்ணே சார், வாரம் வாரம்

0: விவசாய ஆபீசரை பாக்கலாம்னு போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் போனோம்.
1: சரி
0: சரி, இவ்வளவு தூரம் போறதுக்கு அலுப்பா இருக்குன்னு அப்படியே பாட்டு பாடிட்டு அப்படியே பொறுமையா சைக்கிளை மெதிச்சுன்னு போயிட்டு இருக்கான்.
1: ஓஹோ, சைக்கிளை ஓட்டும் போது அலுப்பு தட்டாம இருக்கணும்னு பாட்டு பாடிட்டு போற.
0: ஆமாப்பா.
1: நான் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டியா?
0: என்னப்பா எங்க போயிட்டு வர? ஆமா, அதுனா கையில பாட்டில் மாறிக்குது.
1: எப்பா, இந்த 4-5 பாட்டில் என்ன இருக்கு தெரியுமா?
0: என்ன இருக்குன்னு தெரியல, சொன்னாதான் தெரியும்.
1: அமிர்தம் இருக்குப்பா.
0: அமிர்தம் இருக்கா?
1: ஆமாப்பா, பஞ்சகாவியம் இருக்குது.
0: சரி சரி, நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியுமா?
1: நீ எங்க போற நீ சொன்னாதானே எனக்கும் தெரியும்.
0: ஒன்னில காத்த மூத்த, அரகாணி கத்திரிக்க நட்டா.
1: சரி சரி,
0: எல்லா பயிரும் குட்ட குட்டையா இருக்குது, வளர மாட்டேங்குது. சரி, விவசாய ஆபீசர் போய் பாத்துட்டு ஏதோ ஆலோசனை சொன்னார்னா அது தகுந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் விளைச்சல் அதிகமாகும்னு போயிட்டு இருக்கேன்.
1: நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்படி வா.
0: என்னப்பா?
1: முதல்ல உட்காரு, சைக்கிள் நிப்பாட்டு முதல்ல.
0: சரி காத்த முத்து, சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் இல்ல, அரச மரத்தடியில சாச்சி விட்டு வரேன்.
1: சாச்சி விட்டுட்டு வா.
0: சரி. சொல்லு காத்த முத்து, இப்ப சொல்லு.
1: இந்தாப்பா கருத்தமுத்த, இந்த 5 பாட்டில புடி.
0: சரி,
1: நீ டவுனுக்கு எல்லாம் போக வேண்டாம். இத பயன்படுத்தினாவே உன் கத்திரி கொள்ளையில கத்திரிக்காயா செடி முழுக்க நிக்கும்.
0: என்னப்பா சொல்ற, அவ்வளவு என்ன இருக்கு இந்த பாட்டில?
1: எப்பா, இதுக்கு பேரு பஞ்சகாவியா. இத பயன்படுத்தினா விளைச்சலும் அமோகமா இருக்கும், பயிர நோய்களும் தாக்காம நம்ம கட்டுப்படுத்திக்கலாம்.
0: அப்படியா? அதான் பக்கத்து கொள்ளக்கார தம்பி சொன்னாப்ல இது பஞ்சகாவியான்னு. ஆனா எனக்குதான் ஒன்னும் புரியல காத்த முத்து, அதை சரியா நான் காதுல வாங்கிக்கல.
1: எப்பா, இதை நம்ம வீட்லயே தயார் பண்ணலாம்ப்பா. நான் தயார் பண்ணி தான் விற்பனைக்கு எடுத்துட்டு வந்தேன்.
0: ஓஹோ,
1: இத டவுன்ல ஒரு 100 ரூபா ஒரு பாட்டிலும் கூட விக்கலாம். நீ அவ்வளவு எனக்கு கொடுக்க வேணாம்.
0: சரி சரி சரிப்பா,
1: ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபா வச்சுக்க.
0: சரி,
1: 5 பாட்டில் 250 ரூபா எனக்கு கொடு.
0: சரிப்பா. காத்த முத்து, உங்ககிட்ட இருக்கிற பாட்டிலையும் வாங்கிக்கிறேன், இருந்தாலும் நானும் தயார் பண்ற மாதிரி ஐடியா இருந்தா சொல்லு.
1: எப்பா, பஞ்சகாவியம் தயார் பண்றது ரொம்ப ஈஸியான வேலைதான்ப்பா. சரி சரி, நான் சொல்றதெல்லாம் நல்லா மனசுல வாங்கிக்கணும்.
0: சரிப்பா.

0: பசுஞ்சாணம் ஒரு 5 கிலோ எடுத்துக்க,
1: வீட்டில் இருக்கு
0: சரியா? அப்புறம் பசுமாட்டு கோமியம், அதாவது அதனுடைய சிறுநீர்,
1: சரி,
0: அது ஒரு 3 லிட்டர்.
1: சரி எடுத்துக்கிறேன்.
0: பசுமாட்டு பால் ஒரு 2 லிட்டர்.
1: சரி எடுத்துக்கிறேன்.
0: அப்புறம் பசுமாட்டு தயிர், நல்லா புளிச்சு போன தயிரா இருக்கணும்,
1: சரி,
0: இது ஒரு 2 லிட்டர்.
1: ஓஹோ.
0: அப்புறம் பசுமாட்டு நெய் 1 லிட்டர். இதுல ஏதாவது நீ காசு கொடுத்து வாங்க புரியா?
1: இல்லையே, எல்லாமே வீட்டுல இருக்குத.
0: அப்புறம் என்னப்பா இந்த 5 பொருட்கள், அதாவது பஞ்ச பொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல இருந்து தான் நம்ம பஞ்சகாவியம் தயார் பண்ண போறோம்.
1: ஓஹோ.
0: இது கூட இன்னும் ஒரு 3 பொருளை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்க.
1: அது என்னது?
0: கரும்பு சாறு ஒரு 3 லிட்டர்.
1: அது பக்கத்து கோயில் இருக்குது கரும்பு, வெட்டிக்கிறேன் நானு.
0: எப்பா நீ வெட்டுவியோ இல்ல கரும்பு சாறை நீ வாங்கிட்டு வந்துக்கியோ, அது உன் விருப்பம். அப்புறம் இளநீர் ஒரு 3 லிட்டர்.
1: என் வீட்டுல 3 மரங்குது.
0: அப்ப இளநீருக்கு பஞ்சம் இல்ல.
1: ஆமா.
0: வாழைப்பழம் ஒரு 12 பழம்.
1: 2 வாழை மரங்குது என் தோட்டத்துல.
0: இல்லன்னா வெளியில வாங்கிக்கப்பா.
1: சரி சரி,
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல. மொத்தம் 8 பொருள் சொல்லிருக்கேன்.
1: ஆமா.
0: இப்ப நான் செய்யற முறைய பத்தி சொல்ல போறேன்.
1: சரி சரி, அதான் முக்கியம், அதை சொல்லு.
0: பசுஞ்சாணம் 5 கிலோ எடுத்துக்கிட்டியா?
1: ஆமா.
0: அப்புறம் அது கூட பசுமாட்டு நெய் 1 லிட்டர்.
1: ஆமா.
0: இத நல்லா போட்டு கலக்கணும்பா. கையால போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பிளாஸ்டிக் வாளியில இத போட்டு 3 நாள் வச்சிருக்கணும்.
1: ஓஹோ, 3 நாளா?
0: ஆமாப்பா. தினமும் ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது நல்லா பிசைஞ்சு விடணும்.
1: ஓஹோ.
0: இப்ப 3 நாள் முடிஞ்சு போச்சா?
1: ஆமா.
0: 4வது நாள் மத்த பொருட்கள் இருக்குல்ல.
1: ஆமா.
0: இப்ப 2 பொருள் போக இன்னும் 6 பொருள் இருக்குல்ல.
1: 6 பொருள் இருக்கு.
0: இதெல்லாம் இது கூட சேர்க்கணும்.
1: ஓஹோ.
0: அப்ப நம்ம சின்ன வாளியா இருந்தா பத்தாது. தேவைப்பட்ட மண்பானை பெருசா எடுத்துக்க, அல்லது சிமெண்ட் தொட்டி எடுத்துக்க, அல்லது பிளாஸ்டிக் தொட்டிய நல்லா பெருசா கூட எடுத்துக்க. இப்ப இதுல இந்த எல்லா பொருளையும் போட்டு இதே மாதிரி நல்லா கலக்கணும்.
1: ஓஹோ.
0: கையால பசைஞ்சு விட்டு நல்லா கலக்கு. கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கரைசல் மாதிரி ஆயிடும். இப்ப மேல் பக்கம் இருக்குல்ல, அதுல ஒரு மெல்லிய வலை அல்லது ஒரு காடா துணி, ஏன்னா கொசு கூட உள்ள போயிடக்கூடாது.
1: ஓஹோ.
0: ஏதாவது பூச்சியோ ஈயோ கொசுவோ உள்ள போனுச்சுன்னா போய் முட்டை விட்டு நமக்கு வேலை வச்சிரும்.
1: ஐயோ.
0: அதே நேரத்துல காற்றோட்டமும் இருக்கணும். அதனாலதான் மெல்லிய துணிய போட்டு அதனுடைய வாய்ப்பகுதிய நல்லா மூடி நல்லா கட்டி வச்சிடணும். இப்ப தினம் ஒரு வேளையோ அல்லது 2 வேளையோ இத நல்லா திறந்து திரும்ப ஒரு நல்ல நீட்டு குச்சி ஒண்ணு வச்சுக்க. வச்சுக்கிட்டு நல்லா கலக்கி விடும். இப்படி ஒரு 15 நாள் கலக்கிட்டே வந்தீங்கன்னா அமிர்தம் மாதிரி ஒரு வாடை வரும்.
1: ஓஹோ.
0: பஞ்சகாவியா கரைசல் தயாராயிடும்.
1: ஈஸியான மெத்தடுங்க.
0: அப்புறம் மாட்டுக்கு இந்த பாதம் வாய் இது சம்பந்தமான நோய்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பஞ்சகாவியம் கொடுக்கும் போது உடனே நோயும் குணமாயிடும்பா.
1: ஓ,
0: மாட்டுடைய தோலை பார்த்தாவே அப்படியே மினு மினு மினுன்னு தங்க மாதிரி மின்னும்பா.
1: ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்குதே.
0: ஆமாப்பா. ஆடுகளுக்கும் கொடுக்கலாம். நீ தான் ஏற்கனவே வெள்ளாடு ஆகி இப்ப 10 ஆடுக்கு மேல வச்சிருக்கியா?
1: ஆமாமா.
0: அந்த ஆட்டுக்கு 10 மில்லியிலிருந்து 20 மில்லி வரைக்கும் பஞ்சகாவியம் கொடுக்கலாம்.
1: ஓ, நாளைக்கே கொடுத்துட மாட்டான்.
0: இடம் நல்லா கூடி ஆடு நல்லா வெயிட் அடிச்சிரும்பா.
1: ஓஹோ,
0: அவ்வளவும் காசு உனக்கு. அப்புறம் கோழி வளர்க்குற இல்லையா, அந்த கோழிக்கும் தீவனத்திலயோ அல்லது குடிக்கிற நீர்லயோ 1 மில்லி.
1: ஓஹோ.
0: ஒரு கோழிக்கு 1 மில்லி அந்த அளவுல கொடுத்தீங்கன்னா கோழிகளும் நோய் தாக்குதல் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும்.
1: அதிக முட்டை போடுங்கற.
0: அதிக நாளைக்கு முட்டை போடும்பா. முட்டை அதிகமாக அதிகமாக உனக்கு லாபம் தானே.
1: ஆமா.
0: பன்றி வளர்க்குறவங்க அவங்களும் இதை பயன்படுத்தலாம்பா.
1: ஓஹோ.
0: 10 மில்லியிலிருந்து 50 மில்லி வரைக்கும் இதை கொடுக்கலாம். பன்றிகளும் நல்லா திடமாவும் நோய் தாக்குதல் இல்லாமலும் இருக்கும். எல்லா கால்நடைகளுக்கும் இதை கொடுக்கலாம். மனுஷங்க கூட தேவைப்பட்டதுன்னா அவங்களும் சாப்பிடலாம்பா.
1: பரவாயில்ல.
0: நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த பஞ்சகாவியத்தை நான் தயாரிக்கிற மாதிரி நீனும் தயாரிச்சு என்ன மாதிரியே டவுன்ல போய் விற்பனை பண்ணி லாபம் அடையலாம்பா.
1: கண்டிப்பா கதமுத்த. விவசாய ஆபீசரை பாக்கலாம்னு தான் போன. நல்ல நேரத்துல நீ வந்த. இப்பவே போயிட்டு பஞ்சகாவிய தயாரிக்கிற வேலையில இன்னைக்கே இறங்க போறோம்பா.
0: சரி சரி. அந்தாண்ட கரையில அந்த சப்பாத்தி முள்ளு எல்லாம் இருக்குல்ல.
1: ஆமா.
0: அங்க நல்லா கவனிச்சு
1: போறேன். ஆமா, சப்பாத்தி பழம்
0: தெரியுதுல்ல, சின்ன வயசுல எம்மா சாப்பிட்டுருக்கோம்.
1: ஆமாம்பா.
0: எப்பா அதுல கொடுக்கு மாதிரி முள்ளு இருக்கும். நம்ம பாட்டுல அப்படியே தெரியாம சப்பாத்தி பழத்தை சாப்பிட்டோம்னா அப்படியே நாக்குல போய் சறுக்குன்னு சொருவிக்கும்.
1: ஐயோ, கையில கூத்தலாம். அது பல மணி நேரத்துக்கு வழி இருக்குமே.
0: ஆமாப்பா.

0: சரி சரி, நம்ம அந்தாண்ட போய்
1: சரி சரி
0: தேவையான அளவுக்கு சப்பாத்தி பழத்தை பறிச்சுக்கிட்டு
1: சரி
0: நம்மளும் சாப்பிட்டு
1: ஆமா
0: நம்ம வீட்டுல இருக்கணும் கொடுக்கலாம். சரி சரி வாப்பா அங்க போவோம்,
1: வா பறிச்சு சாப்பிட்டு போலாம். காத்தமுத்து கிராமத்துலதான் இந்த பழம் எல்லாம் கிடைக்கும், கண்டிப்பா சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம.
0: ஆமாப்பா, சப்பாத்தி பழம் சாப்பிட்டா உடம்புல பிபின்னு சொல்றாங்க இல்லையா,
1: ஆமா
0: ரத்த கொதிப்பு,
1: ஆமா
0: அதுவே கண்ட்ரோல் ஆயிடும்பா. சரி சரி வா போலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பஞ்சகவ்ய தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்செந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார்கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், கலசப்பாக்கம், ஏற்காடு, பரமத்தி வேலூர்,

தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், பண்ருட்டி, நன்னிலம், விராலிமலை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும் அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்கு ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 1 வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும் அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும் பிஜேபி 2.97% வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும் தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சியுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஏராளமான திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி வழங்கியதாகவும் தேர்தல் களத்தில் அதை எடுத்து கூறியே வாக்குகளை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும் திமுக 5 தொகுதிகளிலும் தாவேக்க 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலண்ட் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதையடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காகட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக

0: பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் பச்சை நிற குப்பை தொட்டி
2: வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
4: குப்பைகள் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளும் போது நேற்று நாம் நீல நிற குப்பை தொட்டியை பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று பச்சை நிற குப்பை தொட்டி குப்பைகள் தரம் பிரிப்பதில் எவ்வாறு பங்கு வகிக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். மகும் குப்பை மேலாண்மையில் பசுமை புரட்சிக்கான முதல் வழிகாட்டி எதுவென்றால் குப்பைகளை மகும் குப்பை, மகாத குப்பை என்று பிரிப்பதே. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் குப்பைகளை வகைப்படுத்துவது மிக முக்கியமானது. அதில் பச்சை நிறை குப்பை தொட்டி இயற்கை சுழற்சியை மீட்டெடுக்கும் ஒரு கருவியாக செயல்படுகிறது. பச்சை நிற குப்பை தொட்டி என்பது மகும் கழிவுகளை, அதாவது பயோடீக்ரேடபிள் வேஸ்ட் என்று, அதனை சேகரிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு குப்பை நிறமாகும். இயற்கையாகவே பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளால் சிதைக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக மாறக்கூடிய ஈரமான கழிவுகள்தான் இதில் சேர்க்கப்படக்கூடிய முக்கியமான கழிவுகள். எந்தெந்த கழிவுகளை பச்சை நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும்? நம் வீட்டிலிருந்து வரக்கூடிய சமையலறை கழிவுகளான காய்கறிகள், பழங்கள், அதன் தோள்கள், சமையலுக்கு மீந்து போன உணவுகள், இவற்றையெல்லாம் பச்சை நிற குப்பை தொட்டியில் போடலாம். அது மட்டுமல்ல, காய்ந்த இலைகள், பூக்கள், புற்கள், தேயிலை தூள், காப்பி தூள், முட்டை ஓடுகள் போன்றவற்றையும் பச்சை நிற குப்பை தொட்டியில் சேர்க்கலாம். ஈரக்கழிவுகளை பிளாஸ்டிக் பைகளில் போட்டு இதில் நேரடியாக போடக்கூடாது. கழிவுகளை நேரடியாகவோ அல்லது செய்தித்தாளில் சுற்றியோ போடலாம். அதிகப்படியான திரவப் பொருட்கள், சாம்பார், ரசம், குழம்பு வகைகள் போன்ற திரவத்தை வடிகட்டிவிட்டு திடக்கழிவுகளை மட்டுமே நேரடியாக இந்த பச்சை நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும். எவற்றையெல்லாம் இந்த பச்சை நிற குப்பை தொட்டியில் போடக்கூடாது? பிளாஸ்டிக், கண்ணாடி, உலோகங்கள், சானிட்டரி நாப்கின்கள், டயப்பர்கள், மருத்துவ கழிவுகள், பாலில் நினைந்த காகிதங்கள் அல்லது பிளாஸ்டிக் பூசப்பட்ட காகிதங்கள், மிச்சம் மீதி இருக்கக்கூடிய உணவுகளை நேரடியாக கவர்களில் கட்டி அப்படியே வீசக்கூடாது. மகும் குப்பைகளை கையாள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? முக்கியமானது, விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய மண்புழு உரத்தை இதன் மூலம் தயாரிக்க முடியும். பிரித்தெடுக்கப்பட்ட மகும் கழிவுகளில் மண் புழுக்களை செலுத்தி அவை கழிவுகளை உண்டு வெளியேற்றும் சத்து நிறைந்த உரம் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. இது செடிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த இயற்கை உரமாகும். அது மட்டுமல்ல, புரம் தயாரித்தல் என்று சொல்லக்கூடிய கம்போஸ்டிங் முறையும் இதனை பயன்படுத்தலாம். குப்பைகளை ஒரு குழியில் இட்டு காற்றோட்டமான முறையில் சிதைக்க செய்வதன் மூலம் இயற்கையான உரம் கிடைக்கிறது. இது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுகிறது. அது மட்டுமின்றி தினம்தோறும் நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய தேவையான சிலிண்டர்கள் மூலம் எரிவாயு கிடைக்கிறது. அதற்கு பதிலாக இந்த மகும் குப்பைகள் மூலம் உருவாக்கப்படக்கூடிய பயோகேஸ் உற்பத்தியினால் நாம் பயன்படுத்த

0: இருக்கக்கூடிய எரிவாயுனுடைய பயன்பாட்டை குறைக்க முடியும். ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் மக்கும் கழிவுகளை சிதைப்பதன் மூலம் மீத்தேன் வாயு உற்பத்தியாகிறது. இது சமையல் எரிவாயுவாகவும் மின்சாரம் தயாரிக்கவும் பயன்படுகிறது. இந்த குப்பையிலிருந்து வெளியேறக்கூடிய கருப்பு நிற திரவமான லீச்செட் மேலாண்மையும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதனை சரியாக சேகரித்து சுத்திகரிப்பதன் மூலம் நிலத்தடி நீர் மாசுபாடுவதை தடுத்து செடிகளுக்கு உரமாகவும் நாம் பயன்படுத்த முடியும். மக்கும் குப்பைகளுடன் பிளாஸ்டிக் கலப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக கொடியவை. பிளாஸ்டிக் கலந்த உரத்தை மண்ணில் இடும்போது அது தாவரங்களின் வேர் வளர்ச்சியை தடுக்கிறது. பிளாஸ்டிக் கலந்த கழிவுகளை மாடுகள் போன்ற விலங்குகள் உண்ணும்போது அவற்றின் குடலில் அடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கின்றன. மண்ணில் பிளாஸ்டிக் தேங்குவதால் மழைநீர் பூமிக்குள் செல்வது தடுக்கப்பட்டு நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறது. இவற்றிற்கு எல்லாம் நிரந்தர தீர்வாக குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து நாம் முறையாக கையாள்வது என்பது கழிவை செல்வமாக மாற்றுவதாகும். பசுமை தொட்டியை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் நாம் மண்ணுக்கு சத்துக்களை திரும்ப கொடுப்பதுடன் நச்சு புகையுள்ளாத தூய்மையான காற்றையும் நாம் உறுதி செய்ய முடியும். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் பச்சை நிற குப்பை தொட்டி. வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில், மக்களின் சக்தி மேலோங்கியுள்ளதாகவும் பிஜேபியின் நல்லாட்சி கொள்கை சார்ந்த அரசியல் வெற்றி பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி திரு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும், அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி 206 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று இரவு மும்பையில் நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்றிரவு 7:30 டெல்லியில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணியும் டெல்லி அணியும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. 6 நொடிகள் தொடர்வது
4: புதுமை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உறவு மேம்பட இளம் தம்பதியினர் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய குணநலன்கள் குறித்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநல பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடன் சந்திப்பில் உடன் உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன்
5: சார். வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: குடும்பம் ஒரு கோயில்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் கலகலப்பா, சந்தோஷமா, எந்தவித பிரச்சனைகள் இல்லாம இருந்தாதான் குடும்ப உறவுகளும் மேம்படும். அந்த குடும்ப உறவுகள்ல முக்கியமானவங்க இளம் தம்பதியினர். அவர்களின் வாழ்க்கை முறைகளும் சிறப்பாக அமையணும். அப்போதான் குடும்பத்தில் சந்தோஷம் போங்கும் இல்லீங்களா சார்?
6: கண்டிப்பா.
5: முதல்ல குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன்.
6: இப்போ முன்னாடி இருந்த குடும்பத்துக்கும் இப்ப இருக்க குடும்பத்துக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்கு. முன்னாடி நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி கான்செப்ட்ல கூட்டு குடும்பமா இருந்தோம். ஆனா இப்போ நிகழ்காலத்தில் வேலை வாய்ப்புகள் மற்றும் இதர வசதிகளின் காரணமாக நம்ம அர்பனைசேஷன் நகரத்தை நோக்கி நகர தொடங்கியதுனால இந்த கூட்டு குடும்பம்

0: அது சஸ்டெயின் பண்ண முடியாது, தொடர்ந்து இருக்க முடியாது. சோ அப்படிங்கும் போது நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு சின்ன குடும்பமா வாழறதுக்கான வழிமுறைகள் தான் இப்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கறது ஒரு கணவர், மனைவி மற்றும் குழந்தைகள் அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் இப்ப காமனா உலகம் முழுவதுமே அந்த நிலைமைக்கு தான் நம்ம மாறிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப அந்த கூட்டு குடும்பம்ங்கிறது வெகு சில இடங்கள்ல மட்டும்தான் சாத்தியமாகுது, பல இடங்கள்ல அது சாத்தியமா இல்ல. முன்னாடினா வீடு இருந்துச்சு, நிலம் புலங்கள் இருந்துச்சு, அதுல வேலை செய்யறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பகுதி இருந்துச்சு, அவங்க ஒரு வேலையை பார்த்துப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பம்னா அந்த வேலைகளை எல்லாரும் பிரிச்சு தனித்தனியா வேலை செஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு.
1: கூட்டு குடும்பம், தாத்தா பாட்டி, அத்தை மாமா, அண்ணன் தம்பி, தங்க,
0: அந்த ஒரு வீட்டிலேயே எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம விவசாயத்தை விட்டு பல இடங்கள்ல தள்ளி வந்துட்டோம். இப்ப அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்துருச்சு, இருக்கிறதே ஒரு சின்ன ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாரையும் நம்ம அகாமடேட் பண்ண முடியும், எல்லாரையும் வச்சுட்டு வாழ்வோங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி முன்னாடி வேலை வாய்ப்பு எல்லாம் அந்த ஊருக்குள்ளேயே கிடைக்கும், அந்த வீட்டுல இருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். ஆனா இப்ப அப்படி இல்ல, நம்ம பல ஊர்கள்ல இருந்து பல நாடுகள்ல இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க, பசங்க அமெரிக்கா இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டு குடும்பத்தை மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்ப தொழில் வாய்ப்புகளும் தொழிற்சாலைகள் எங்க இருக்கும் அங்கதான் போய் ஆகணுங்கிற கட்டாயங்கள் இருக்கு. சோ அப்படிங்கும் போது எல்லாரும் ஒரே இடத்துல வாழ முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்கு. சோ முன்னாடி இருந்த குடும்ப அமைப்பு இப்ப இல்ல, அதுதான் நிதர்சனமான உண்மையும்.
1: இப்போது உள்ள இளம் தம்பதியர்களுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கு சார்?
0: நான் சொன்ன கூட்டு குடும்பமா இருந்தும் போது பேட்ரியாக்கல் சொசைட்டி அப்படின்னா ஒரு குடும்ப தலைவர் இருப்பாரு, மத்தவங்க எல்லாரும் அவரு கீழே தான் வருவாங்க. அதே மாதிரி ஒரு தனி குடும்பம்னா கூட குடும்ப தலைவர் மத்தவங்களும் அது கீழே ஒரு ஹைரார்கி இருக்கும், ஒரு அடுக்குமுறை மாதிரி மேல ஒருத்தவங்க இருப்பாங்க. சோ முடிவெடுக்கிறது வந்து மேல இருந்து கீழே எல்லாருக்கும் வரும், அவர் என்ன எடுக்கிறாரோ அதுதான் மத்தவங்க எல்லாருக்கும். அப்படின்னும் போது எல்லாரும் அவங்கவுங்களுக்கான ஒரு தனிப்பட்ட உரிமையோ ஒரு கருத்து பரிமாற்றமோ கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருந்துச்சு. குடும்ப தலைவர் சொல்லிட்டாருனா எல்லாரும் அது கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற மாதிரியான விதிமுறைகள்லாம் இருந்துச்சு அந்த கூட்டு குடும்பத்துல. ஆனா இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு தனி குடும்பம்ங்கிற போது இல்ல, அந்த மேட்ரியாக்கல் சொசைட்டி பேட்ரியாக்கள் யாரோ ஒருத்தவங்க முடிவெடுத்து செயல்படுத்துவாங்கிறதெல்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் ஒரு பணியை எடுத்துக்கிட்டு சமமா பிரிச்சுக்கிட்டு முடிவுகளும் ரெண்டு பேரும் எடுக்கிற மாதிரியான முடிவுகளா தான் ஆயிடுச்சு. இப்ப யாரும் தனிப்பட்ட ஆள் முடிவு எடுக்கிறது எல்லாரும் ஒத்துப்பாங்கிறதெல்லாம் இல்ல. சோ ஜென்ரலாவே ஒரு குடும்பம்ங்கிற கான்செப்டே மாறி போயிட்டோம். முன்னாடி தலைவர் அடுத்துங்கிறதெல்லாம் இல்லாம இப்ப எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு சமமா, என கணவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமைதான் மனைவியும் எதிர்பார்க்கிறாங்க. சோ அப்படிங்கும் போது அந்த ஹைரார்கி எல்லாம் இல்ல, இப்ப எல்லாரும் சமமா முடிவு எடுக்கிற அளவுக்கு மாறிட்டோம். சோ அந்த உறவு முறைகளிலுமே முன்னாடி இவர் பெரியவர் சின்னவர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, உறவு முறைகள் எல்லாமே சமங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
1: ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுத்து
0: அவங்க எண்ணங்களை பரிமாறிக்கிறது, முடிவுகளை பரிமாறிக்கிறது, இதுல கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறது அந்த மாதிரி ஆயிட்டோம். தனிப்பட்ட ஆள் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியான நிலைமை இப்ப இல்ல.
1: இளம் தம்பதியர்களிடையே புதுசா பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட சூழ்நிலை இருக்கா சார்? இல்ல குடும்பத்தில் உள்ளவர்களால பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கலாம்?
0: பிரச்சனைகள் இல்லங்கிற குடும்பமே கிடையாது, எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இளம் தம்பதியினரிலேயே அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க வளர்ப்பு முறை வேற மாதிரி இருந்திருக்கும், கணவரோட வளர்ப்பு முறை வேற மாதிரி இருந்திருக்கும், இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகணுங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும், இல்ல ரெண்டு பேருக்கும் ஒத்து வர்ற மாதிரியான ஒரு புரிதலுக்கு வரணும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். சோ பல பிரச்சனைகள் இந்த யூஸ்வலா என்ன சொல்லுவோம்னா ஒரு உறவு பலப்பட்டு முதிர்ச்சி அடையறதுக்கு ஒரு 5 வருஷமா ஆகும். கல்யாணம் ஆகி அவங்க முதிர்ந்த அளவுக்கு நமக்கு இவங்கதான் வீட்டுக்காரமா, இவங்கதான் வீட்டுக்காரு, இந்த மாதிரிதான் முடிவு எடுக்க போறோம், நம்ம சமுதாய அமைப்பு இப்படிதான் இருக்க போது, நமக்கு ஏத்த மாதிரி எப்படி இதெல்லாம் அமைச்சுக்க போறோம் அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு புரிதலுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 5 வருஷமா எடுக்கும். சோ இதுக்கு நடுவுல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம்.
1: என்னென்ன பிரச்சனை வரும்?
0: இது ரெண்டு விதமா இருக்கலாம். அவங்க தனிப்பட்ட அந்த குடும்பம்ங்கிறோம்ல, கணவர் மனைவி அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகள்ங்கிறது ஒண்ணு இருக்கும், அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களால வர பிரச்சனைகள்ங்கிறது இருக்கும். சோ இப்போ கணவன் மனைவிக்குள்ளனாக்க பெரும்பாலும் நம்ம எந்த இடத்துல பிரச்சனைகளை பாக்குறோம்னாக்க அவங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் இல்லாமதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க வாய்ப்பு உண்டு. வீட்டுக்காரமா ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க, அவரு ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பாரு, அவங்க செய்யறதான் சரின்னு அவங்க நினைச்சிட்டு ஒரு சில வேலைகளை செய்யறதும், அவரு செய்யறதான் சரின்னு அவரு செய்யும். சோ இந்த கருத்து பரிமாற்றம் இல்ல, கம்யூனிகேஷன் டெபிசிட் இருக்கு. சமீப காலத்துல பாக்குற பெரும் பிரச்சனையே இவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிற தேவைகளை இன்னொருத்தவங்க கிட்ட பரிமாறிக்காம இருக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அவங்களோட தேவைகளை தெரியப்படுத்தினாலே அணவரோ மனைவியோ அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறதையும் பண்ண முடியும். இப்ப இவங்களே மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிட்டு அவர் அதை செய்யணும், இல்ல அவர் நினைச்சிட்டு இவங்க செய்யணும்னு நினைக்கிறது வந்து பல இடங்கள்ல பிரச்சனையா தான் இருக்கு. முக்கியமா சாப்பாடுங்கிறது இல்ல, சோ சாப்பாடுங்கிறதுல ரெண்டு பேருக்கும் வேற வேற எது பிடிக்குது பிடிக்கலங்கிற விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ஒருத்தவங்க பகிர்ந்துகிட்டாதான் அவருக்கு என்ன பிடிச்ச மாதிரி நம்ம செய்யலாம், இல்ல அவங்க வீட்டுக்காரமாக பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி நம்மளோட உறவு முறையை மாத்திக்கலாம் என்றதெல்லாம் இருக்கலாம். ஆனா இது

0: தனக்கு மனசுக்குள்ளே வச்சுட்டு இதை சொல்லாமலே இருந்தா அது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல ஒரு விரக்தியை உண்டாக்கி அதுவே பிரச்சனைகளுக்கான காரணமாகவும் ஆக வாய்ப்பு. சோ முக்கியமா இளம் தம்பதியினர்களே, இப்போ ரீசன்ட் டைம்ல நாங்க பாக்குற பெரிய பிரச்சனையே கம்யூனிகேஷன் டெபிசிட் தான். அவங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் இல்லாமே தான் பெரிய பிரச்சனையாவே.
1: புரிதல் இருக்கணும்.
0: அதேதான், புரிதலுக்கு முதல்ல பேசியிருக்கணும். தனக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது இல்ல. பல நேரங்கள்ல அவங்களா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஆணோ பெண்ணோ இதுதான் நினைக்கிறாங்க, நம்ம ஒரு யூகிச்சுக்கலாம். யூகங்கள் நிஜங்கள் கிடையாது இல்ல, யூகங்கள் அடிப்படையில வாழ்க்கையை நடத்த முடியாது. சோ பல நேரங்கள்ல நம்ம கேட்டு அவங்க சொன்னாதான் தெரியும் உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன பிடிக்கும்.
1: நம்ம கேட்கும்போது நீ என்ன கேக்குறது நான் வாங்கி கொடுக்குறது அது மாதிரி
0: இருக்கலாம். ஆனா இதுவுமே அவங்க சொன்னாதான் அவரு என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறதும் தெரியும். அவருக்கு நம்ம கேட்கறது பிடிக்கலங்கிறதோ இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு இடத்துல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கணும் இல்லையா. சோ அதை பண்ணலனாலே பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிறது. ஏன்னா நம்ம அவருக்கு இன்னும் அவங்க ரெண்டு பேரும் மத்தியில ஒரு புரிதலே வந்திருக்காது. அவங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழற மாதிரி தான் இருக்கும்.
1: வீட்டுல பொருளாதாரமும் பின்தங்கி இருக்கும் இல்லீங்களா. அப்ப மனைவி கேக்குறான்னா புருஷன் வந்து வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதுல ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர வாய்ப்பு
0: வரலாம் சார். இந்த எதிர்பார்ப்புகளே இல்லைங்க சார். அவரையும் என்ன முடியும் முடியாதுன்றத வீட்டுக்காரர் சொன்னாதான் வீட்டுக்காரமாவே முடியுமா முடியாதான்றது தெரியும். இல்ல அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவரால் முடியுதோ முடியல இவர் மாட்டின்னு சுத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரால் செய்ய முடியலங்கிறதே அவருக்கு டென்ஷனா இருக்கும். அந்த டென்ஷனை திரும்ப யார்கிட்ட வந்து காமிக்க போறாரு, வீட்டம்மா கிட்ட தான் காமிக்க போறாரு. சோ இது எல்லாமே ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லாதோட வெளிப்பாடு தான். இல்ல என்னால முடியலன்னு சொன்னா யாரும் எனக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும்ங்கிறது இல்ல, அப்படியே வாங்கி கொடுத்துதான் ஆகணும்னாலும் அதையும் பேசலாம் இல்லையா. ஆனா பேசாம நம்மக்குள்ளேயே வச்சிருந்தா அது எப்படி ஏதோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பூதாகரமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. முதல்ல பேசுறதுக்கு இது பண்ணும். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்குள்ள மன அழுத்தம். இப்ப எல்லாரும் நம்ம பாக்குறோம் இல்ல, எல்லாரும் வேலைக்கு ரெண்டு இருதரப்பு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போற வாய்ப்புகள் தான் அதிகம்.
1: ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்க
0: கண்டிப்பா. இப்போ இருக்கிறதுக்கு சம்பாதிச்சாதான் வாழ்க்கையை ஓட்ட முடியுங்கிற மாதிரி இருக்கு. விலைவாசிக்கு போகணும் போது அவங்களுக்கான மன அழுத்தங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எனக்கு வேலையில பலு தாங்க முடியல அப்படின்னா அந்த வேலை பலுக்கான கஷ்டங்களை எல்லாத்தையும் நான் எங்க வந்து காமிக்க போறேன்னா வீட்டுல தான் வந்து காமிக்க போறேன், வீட்டம்மா கிட்ட தான். அவங்க அந்த நேரத்துக்கு ஏதோ ஒண்ணு கேட்கறாங்கன்னா அவங்க கேட்டது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஆனா என்னோட மன அழுத்தத்தின் வெளிப்பாடா அவங்கள போய் திட்டிடுறது அது மாதிரி இருக்கலாம். இல்ல வீட்டுக்கார அம்மாவாலையும் இருக்கிற எல்லா வேலையும் என்னால போய் இழுத்து போட்டு இது வரைக்கும் நான் செஞ்சிருக்க மாட்டேன், திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வரேன் எல்லா வேலையும் நான் தான் காலையில் எழுந்துக்கணுங்கிறாங்க, சமைக்கணும், வீடை பெருக்கணும், இன்கேஸ் குழந்தை இருக்கா குழந்தைங்களை பாத்துக்கணும், இது எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்கணும்னா அதுவே ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கலாம். அந்த மன அழுத்தத்தின் வெளிப்பாடாவும் அவங்க சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒன்னு கருத்து பரிமாற்றமின்மை, இன்னொன்னு இந்த மன அழுத்தம், மற்றும் இவங்க கணவன் மனைவிக்குள்ள சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையல அப்படின்னாக்கா தாம்பத்தியமா இருக்கலாம், இல்ல இவருக்கு அவங்க வாழ்க்கை முறையா இருக்கலாம். வீட்டுக்கார அம்மா வந்து வீட்டுக்கார் எப்படி அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட வந்திருக்கலாம். அது இல்லன்ற போது அந்த ஏமாற்றமே வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகளா அமையலாம். சோ இது எல்லாமே ஒரு இளம் தம்பதியர் மத்தியில அடிக்கடி பிரச்சனை வர்றதுக்கான பெரும்பாலான காரணங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
1: புதுசா புருஷன் வீட்டுக்கு வர்ற பெண்ணு கணவருடைய குடும்பத்தாரிடையே எப்படி எல்லாம் அந்த சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தியும் ஒரு அன்பா நடந்துக்கணும்.
0: ரெண்டு பேரோட எதிர்பார்ப்புகளும் என்னங்கிறது. யூஸ்வலா ஒரு பொண்ணு புதுசா ஒரு குடும்பத்துக்குள்ள வராங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்புன்னா என் வீட்டுல என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி எங்க மாமியார் பாத்துக்கணும் அப்படிங்கறது. நம்ம வீட்டுல என்ன காலையில 9 மணிக்கு எழுந்துக்கலாம், எழுந்தோடனே அம்மா பெட் காஃபி கொடுப்பாங்க, அதோட நான் காலேஜ் போன படிச்சேன், ஏன்னா முக்காசு பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் நல்ல கல்யாணம் ஆயிடுற மாதிரி. மாமியார் வந்து என் பையனை நான் எப்படி பாத்துட்டேன்னு அதே மாதிரி வந்த பொண்ணும் என் பையனை பாத்துக்கணும், நான் வந்து அந்த பையனுக்கு பெட் காஃபி கொடுத்தனா அந்த பொண்ணும் பெட் காஃபி கொடுக்கணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும் போதுதான் பிரச்சனைகள் ரொம்ப பூதாகரமா இல்லை. இது ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து பொறுத்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேராலையும் சமாளிக்க முடியலங்கும் போது ஒரு பிரச்சனையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ முதல்ல உறவுகளை மேம்படுறதுக்கு தன் என்ன எதிர்பார்க்கலாங்கிறத தனக்கும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துறது தான் ரொம்ப முடியுமே. என்னால எது முடியும் எது முடியாது, யாரும் வந்து உங்களை பல குடும்பங்கள்ல நான் இதுல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனா பல குடும்பங்கள்ல உங்களை டார்ச்சர் பண்ணுங்கிறது எண்ணம் இல்ல, அவங்க எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி செய்வீங்கிறது அவங்களோட எண்ணமா இருந்திருக்கும். என் பிள்ளை கஷ்டப்பட்டு கூடாது, அவனுக்கு இதுதான் பிடிக்கணும், அது மாதிரி அவங்க சமைக்கணும்ங்கிறது. சோ அந்த பொண்ணு அம்மா எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்றதுல தப்பு இல்ல, அதை கத்துத்தரதுங்கிறது மாமியாரோட வேலையாயிடும். எனக்கு சமைக்க தெரியாதுமா, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னதான் கண்டிப்பா அவங்க சொல்லி தர்றதுக்கான முயற்சிகள் இருக்கும். நான் எனக்கு தெரியாதுங்கிறத நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டு சமைக்கும் போதெல்லாம் நான் பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படி தோணும்னா இந்த பொண்ணு சமைக்க மாட்டேங்குது எதுக்கு எல்லாத்துக்கும் படுத்துக்குது அப்படிங்கும் போது அவங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாத போது அவங்க கோபமா விரக்தியா வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள். சோ தனக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல தெளிவுபடுத்துங்க, இந்த வேலை கஷ்டம் இது எல்லாத்தையும் எனக்கு சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு, இது எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. சோ தனக்கு என்ன வேணும், தன்னோட எதிர்பார்ப்பு என்ன, எது முடியும் முடியாதுங்கிறத வெளிப்படுத்தினாலே பல இடங்கள்ல மத்தவங்க கூட இருக்கிற உறவுகள் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளால முடியாதுங்கிறத ஓடி

0: ஒளியிறமோ இல்ல தவிர்க்கிறோமோ தான் பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உறவு மேம்பட இளம் தம்பதியினர் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய குணநலன்கள் குறித்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநல பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடன் சந்திப்பு உரையாடியவர் ஸ்ரீனிவாசமுருகன்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. அம்மாநிலத்தில் உள்ள 294 தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிஜேபி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 81 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் கட்சி, ஆம் ஜனதா உன்னயன் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், அகில இந்திய மதசார்பற்ற முன்னணி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஃபால்டா தொகுதியில் இம்மாதம் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சுவேந்து அதிகாரி 15,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜியை வென்றார். பெர்ஹம்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுபத்ரா மைத்ரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை வென்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திராநகர், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, அரியான்குப்பம், எம்பலம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் வடக்கு மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி மண்டிப்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, நெரவிட்டியார் பட்டினம் ஆகிய தொகுதிகளை வென்றது. திமுக காலாப்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, பகூர் மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திருப்புவனை, மணவேலி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி உசுடு தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வென்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் பிஜேபி தலா 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கனபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ரஜோர்தள் ஆகிய கட்சிகள் 2 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம்

போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், மேற்குவங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தற்போது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 20 மேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பிஜேபி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி செய்யும் பகுதியில் சிறந்த நிர்வாகமும் வளர்ச்சியும் இருப்பதை மக்கள் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், மக்களுக்கு வழிகாட்டிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். அசாம் மக்கள் தொடர்ந்து 3 முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலை சுமூகமாக நடத்திய தேர்தல் ஆணையம், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்து உள்ளூர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 12 ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள் உள்ளிட்டவை தங்கள் நாட்டை நோக்கி வருவதை அறிந்து அவை இடைமறிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரான் அமெரிக்கா இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும், ஜன்னல்கள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளை விட்டு விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கட், ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆந்திரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81 வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் இடையூறு செய்ய முயன்றால் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, நாளை நள்ளிரவு முதல் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உரிய வகையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் சதுக்கத்தில் பாரம்பரிய ராணுவ அணிவகுப்புடன் இந்த வெற்றி தினத்தை கொண்டாட ரஷ்யா தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது.
17 வயதிற்கு உட்பட்டோர்

ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்ட்சன் கோம் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சமீர் போரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் குஷிரானா, ஹன்சிகா அட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டால்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25 நொடிகள்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமாவை கண்டறியும் முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
3: எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்துமா எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை பத்தி நம்ம பேசலாம். ஆஸ்துமா எப்படி கண்டுபிடிக்கலாம், முதல்ல அறிகுறிகள், அப்புறம் பிளட் டெஸ்ட், நிறைய டெஸ்டுகள் இருக்கு. முதல்ல நம்ம அறிகுறிகள், நம்ம ஏற்கனவே நம்ம ஆஸ்துமான என்ன அறிகுறிகள் பார்த்திருப்போம். சளிரும்பல், மூச்சு வாங்குறது, வீசிங், இந்த மாதிரி காலங்கள் மாற மாற உங்களுக்கு மாற்றங்கள் வரும். பகல் வெயில் அந்த மாதிரி காலத்துல மாற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரி டிப்பிக்கலா ஆஸ்துமா அறிகுறிகள் இருக்கு. ஃபேமிலியில பெரியவங்களுக்கு, இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு, யாருக்காவது அவங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்துச்சா இவங்களுக்கு ஆஸ்துமா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். இல்ல அவங்க வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, அவங்களுக்கு பொல்யூஷன் ரொம்ப நேரம் இருக்காங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு ஆஸ்துமா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த ஸ்பைரோமீட்டரி ஒரு டெஸ்ட் இருக்கு, அது வந்து ஆஸ்துமா இல்லைன்னா வேற ஏதாவது நோயா கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் அது. இந்த மாதிரி அறிகுறிகள், ஃபேமிலியில யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு பொல்யூஷன் அது மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி படுற மாதிரி இருக்கு, உடனே இந்த டெஸ்ட் பண்றது நல்லது. இது நம்ம ஆஸ்துமா இல்லைன்னா மற்ற ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க கருவி. இந்த கருவி வந்து எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கும். இந்த கருவி வந்து அதுல ஊத சொல்லுவாங்க, நம்ம ஊத டெஸ்ட் சொல்லுவோம். அந்த கருவியில நம்ம ஊதும் போது நம்ம சுவாச குழாயில அடைப்பு இருக்கா இல்லையா, நம்ம லங்ஸ்ல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, எவ்வளவு வால்யூம் இருக்கு கண்டுபிடிக்க கூடிய கருவி அது. ஸோ அது நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு தெரிய வரும் ஆஸ்துமாவா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்றதுக்கு நம்ம முன்னாடி டாக்டர் கிட்ட அணுகி இது ஆஸ்துமா இல்லையா, இது பண்ணலாமா வேண்டாமான்னு நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிக்கலாம். இந்த அது பண்ணதுக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுறணும். ரொம்ப டைட்டா ஷர்ட் போட்டுறக்கூடாது. பீடி சிகரெட் பழக்கம் இருந்தா அது வந்து அது பண்றதுக்கு முன்னாடி இருக்கணும். டீ காஃபி அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். இதெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து டெக்னீஷியன் இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே விவரங்களை சொல்லணும். அந்த டெஸ்ட் என்னன்னா ஹைட், வெயிட். ஸோ அது நம்ம என்ட்ரி கொடுத்துருவோம்னா அந்த சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். அந்த சாஃப்ட்வேர்ல உங்க ஏஜுக்கு, உங்க ஹைட்டுக்கு, வெயிட்டுக்கு எவ்வளவு நார்மல் வேல்யூ சொல்லிட்டு அந்த மிஷினே நம்ம சொல்லிடும். அந்த வேல்யூக்கும் உங்க வேல்யூக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு நல்லா ஊத சொல்லுவாங்க மிஷின்ல. ஊதி பார்க்கும் போது உங்க வேல்யூவும் உங்க நார்மல் வேல்யூக்கும் வித்தியாசம் பார்ப்பாங்க. ரொம்ப குறைவாலா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அடப்பு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த டெஸ்ட் தான் முக்கியமான டெஸ்ட், அது கன்ஃபார்ம் பண்ற டெஸ்ட். ஆனா இந்த டெஸ்ட் மூலியமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஆஸ்துமான்றது நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஒன்ஸ் உறுதிப்படுத்திட்டோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டே மாறுபடும். ட்ரீட்மெண்ட் மாறுபடும் என்ன மாதிரினா, உங்களுக்கு இன்னலர் மாதிரி கொடுப்போம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு மாத்திரை மூலமா நம்ம வைத்தியம் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கு இந்த இன்னலர் கொடுக்கறது, பயாலஜிக்கல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். இதான் வந்து டெஸ்ட் பண்றதுக்கும் பண்ணாததுக்கும் வித்தியாசம். இன்னொரு டெஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, அலர்ஜி லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். யூஸ்னஃபில் சொல்லுவோம், அலர்ஜி அணுக்கள் பார்க்கலாம். இந்த லெவல் இருக்கு, ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா மேற்கொண்டு வேறு டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஏபிபிஏன்னு சொல்லுவோம், அலர்ஜிக் பிராங்கோபல்மோனரி ஆஸ்பர்ஜிலோசிஸ் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி பங்கல் மூலமா இந்த அலர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாகி அவங்களுக்கு ஆஸ்துமா வந்து கண்ட்ரோல் இல்லாம போகும். அது பேர் தான் அலர்ஜிக் பிராங்கோபல்மோனரி ஆஸ்பர்ஜிலோசிஸ் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். நன்றி, வணக்கம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமாவை கண்டறியும் முறை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. நேரம் 7:30. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில பேஸ்புக் குவெஸ்டனுக்காக நீங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, நானும் அந்த குவெஸ்டனை சொல்லதான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். சோ இன்றைய எஃபி குவெஸ்டன் என்ன அப்படின்னா, உலக ஆஸ்துமா தினத்தின் கருப்பொருள் என்ன? இந்த ஆண்டிற்கான உலக ஆஸ்துமா தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்றது தாங்க உங்களுக்கான இன்றைய எஃபி க்வெஸ்சன். சோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல போயிட்டு வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சரியான விடைய நீங்க போஸ்ட் பண்ணலாம். சோ நிகழ்ச்சியுடைய நிறைவா பாத்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சோ நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பாடல் கேட்கலாம், அதுக்கு முன்னாடி எல்ஜிஎம் படத்திலிருந்து.

வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா எஃபி க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வேலை வாய்ப்பு செய்திதான் காத்துக்கிட்டு இருக்கு. மத்திய அரசின் கீழ் செயல்படும் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தின் வேலை வாய்ப்பு அறிவிப்பு. அக்கவுண்டன்ட் 14, அசிஸ்டன்ட் பிரிவில் HR 2, அட்மின் 2, செக்ரட்டரியல் சர்வீஸ் 6 என மொத்தம் 24 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி என்ன அப்படின்னா BBA, ICAI, ICMEI தேர்ச்சி. வயது வரம்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா 6/5/2026 உள்ளபடி 18-28 வயது வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதற்கான தேர்ச்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் ₹875, ST SC பிரிவினருக்கு ₹625. விண்ணப்பிக்க அதாவது நாளைக்கு தான் பாத்தீங்கன்னா கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு careers.mecon.co.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கணும். இணையதள முகவரியை மீண்டும் இன்னொரு முறை சொல்லிடுறேங்க, careers.mecon.co.in என்ற இணையதள முகவரி தாங்க இதற்கானது.

0: பூடி நான் வர. ஓ சித்தமே இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி வர, நீ பாட்டு போயிட்டு இருக்க.

0: மொத மாச சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.
2: கிட்ட வரும் நேரத்தில் எட்டி போற தூரத்தில்
3: உள்ளுக்குள்ள பொன்ன விட்டு போவதில்லை.
4: எந்த வீடு?
5: சொல்றேன்
4: பாட்டி, உடம்புக்கு எப்படி இருக்கு?
5: நல்லா இருக்கேன்பா.
4: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
5: அடுத்த வாரம். எங்க ஊருக்காரு?

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இன்னொரு வேலை வாய்ப்பு செய்தி தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்திய அறிவியல் வளர்ச்சி கழகத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அசிஸ்டன்ட் 5, MTS 5 என மொத்தம் 10 இடங்கள் இருக்கு. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, 10ம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயது வரம்பு 18-30 வரை. சோ தேர்ச்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை வந்து இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தி ரிஜிஸ்ட்ரார், இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆப் சயின்ஸ், 2A&B, ராஜா SC மலிக் ரோட், கொல்கட்டா 700032 என்ற முகவரிக்கு இம்மாதம் 15ம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, IACS.RES.IN என்ற இணையதள முகவரியில நிறைய விவரங்கள் இருக்கு. இந்த தகவலோட பாடல் கேட்கலாம், அநீதி படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல கௌதம், எங்களை விட்டுரு.

0: வந்தன ஆர்த்தி இல்லாத வீட்டுக்கு போகவே பிடிக்கலடா. அதுவும் வந்தன வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சா ஆரண்ய தொல்லை ரொம்ப அதிகமாயிடும். கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் இருக்க போறேன்.
1: சரி எல்லாம் சரியாயிடும்.

7:50 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு எஃபி க்வெஸ்சன் தாங்க கேட்டிருந்தேன். சோ என்ன கேள்வி அது அப்படின்னா, உலக ஆஸ்துமா தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல போயிட்டு வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சரியான விடைய நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். சோ யாரெல்லாம் சரியான விடை சொல்லிருக்காங்க அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வருது கேளுங்க, டிராகன் படத்துல இருந்து.

7:54 வணக்கம் மக்களே. சோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலக ஆஸ்துமா தினம் இல்லைங்களா? சோ அது சார்ந்த கேள்விதான் கேட்டிருந்தேன். உலக ஆஸ்துமா தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் சரியான விடை கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஆஸ்துமா உள்ள அனைவருக்கும் அழற்சி எதிர்ப்பு இன்ஹேலர்களை அணுகுவது இன்னும் அவசர தேவை அப்படின்றதுதான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அன்புராணி சென்னையிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், லூயிஸ் செல்வராஜ் கோவையிலிருந்து, செந்தில் முருகன் விளக்கப்பாடி, ரவிச்சந்திரன் பெரியவளையம், ஷாகுல் ஹமீத் எரவாஞ்சேரி, வீரதுரை அரியலூர், சுரேஷ் கடலூர், சுதாகர் சேலம், கலைவாணி கனிஷ்மா சிங்கவரம், இந்து குருமாம்பேட், ஆனந்த முருகன் புலுவ பாளையம், சண்முக சுந்தரம் மதுரை, அந்தோனிராஜ் சென்னை, இவங்க அத்தனை பேருக்குமே FM ரெயின்போ சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உலக ஆஸ்துமா தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்படுது. ஆஸ்துமா நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், முறையான சிகிச்சை, நோய் கண்டறிதல் மற்றும் இன்ஹேலர் பயன்பாடு குறித்து கல்வி புகட்டவும் இந்த நாள் உலக அளவில் கடைபிடிக்கப்படுது. வணக்கம் மகளிர் நிகழ்ச்சியுடைய நிறைவா பாடல் கேட்கலாம். கோபுரா படத்திலிருந்து

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஜமைக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கமினா ஜான்சன் ஸ்மித் மற்றும் அந்நாட்டின் பிற அமைச்சர்களையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்தார். இந்தியாவிற்கும் ஜமைக்காவிற்கும் இடையிலான கூட்டாண்மை குறித்தும் கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய அரசை தேர்வு செய்வதற்காக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா ஆகியோரை பார்வையாளராக பிஜேபி தலைமை நியமித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரங்கசாமி, இந்த வெற்றி நல்லாட்சிக்கான அங்கீகாரம் என்றும், இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோருக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், புதிய அமைச்சரவை பதவியேற்பு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான கூட்டணி மேற்கு வங்கத்தில் 206 இடங்களிலும், அசாம் மாநிலத்தில் 102 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி கட்சி 98 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய கோடை வெப்பத்தை கருத்தில் கொண்டு தன்னார்வ அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் வெப்ப அலை பாதிப்பு உள்ளாகும் பகுதிகளில் குடிநீர், மோர் மற்றும் ஓஆர்எஸ் பாக்கெட்டுகள் விநியோகிக்க அதிகாரிகளுக்கு திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று இரவு மும்பையில் நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 8:03:25 ஆகுது. புதுச்சேரியில அழகான கடற்கரைகள், பிரெஞ்சு கலைநயம் மிக்க கட்டிடக்கலைகள், வரலாற்று இடங்கள், நேர்த்தியான தெருக்கள் அப்படின்னு சுத்தி பார்க்க ஏராளமான இடங்கள் இருக்கு. புதுச்சேரியில எந்த சாலையில பயணிச்சாலும் கடற்கரையில போயிட்டு முடியறது

மிகவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். எல்லா தரப்பினருக்கும் ஏத்த மாதிரி புதுச்சேரியில ஒரே ஒரு நாள் கிடைச்சது அப்படின்னா எந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நாள் வந்து பயணம் செய்யும் போது எந்தெந்த இடங்கள்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக எனிமி படத்துல இருந்து வந்துட்டு இருக்க கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை டைம் கரெக்டா 8:07 59 ஆகுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு நாள் பயணத்துல புதுச்சேரியில பார்க்க வேண்டிய ஒரு சில இடங்கள் சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த இடங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாரடைஸ் பீச். புதுச்சேரியில பார்க்க வேண்டிய அழகிய கடற்கரைகள்ல ஒண்ணு. சுண்ணாம்பாற்றில் படகு பயணம் செஞ்சு ரம்யமான தீவு மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய பாரடைஸ் பீச் அடையலாம். இந்த இடத்த பார்க்கும் போதே வெளிநாட்டுல இருக்கிற மாதிரியான உணர்வு நமக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மணல்வெளி நிரம்பிய கடற்கரை பகுதியில சிறந்த புகைப்படங்களை எடுக்கலாம். நிறைய எக்கச்சக்கமான போட்டோஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாகச பிரியர்களுக்கான நேர் விளையாட்டுகளும் இங்க இருக்கு. அடுத்த இடம் பாத்தீங்கன்னா

சண்டே மார்க்கெட். புதுச்சேரியில சண்டே மார்க்கெட் ரொம்பவே பிரபலம் அப்படின்னே சொல்லலாம். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடைகள் போடப்பட்டிருக்கும். எல்லா வகையான பொருட்களும் குறைவான விலையில கிடைக்கும். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில ஆடைகள் குறைஞ்ச விலையில கிடைக்கும். இன்னும் ஒரு நாள் பயணத்துல எந்தெந்த இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8. இது நம்ம புதுவை.

0: BJP's victory. Three Indians injured in UAE in drone attack by Iran. And in IPL cricket, Mumbai Indians beat Lucknow Super Giants by 6 wickets. And with that, we end the morning news. Have a nice day.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30 நிமிடம்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:31 ஆகுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு நாள் பயணத்துல புதுச்சேரியில பார்க்க வேண்டிய ஒரு சில இடங்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பாரதியார் இல்லம். புதுச்சேரியில பாரதியார் இல்லத்தை பாக்கிறதுக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வராங்க. அவர் வசித்த வீட்டை அருங்காட்சியகமாகவும் நூலகமாகவும் பராமரிக்கப்பட்டு வருது. அவர் அங்கு தங்கியிருந்தப்போ எழுதிய கவிதைகளின் கையெழுத்து பிரதிகள், அப்புறம் ஆவணங்கள், பாரதியோட அபூர்வ புகைப்படங்கள், பாரதி தன் மனைவியுடன் இருக்கும் புகைப்படம், கையெழுத்து பிரதிகள் உட்பட 3,000 நூல்கள், இதர 17,000 நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து எந்த இடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:36:35 ஆகுது. இன்னைக்கு நாம புதுவை நிகழ்ச்சியில ஒரு நாள் பயணத்துல புதுச்சேரியில பார்க்க வேண்டிய ஒரு சில இடங்கள் எதது அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததா வந்து புதுச்சேரி அருங்காட்சியகம். புதுச்சேரி அருங்காட்சியகத்துல பல வரலாற்று சின்னங்கள் இருக்கிறதுனால வரலாற்று பொக்கிஷமா இந்த இடம் இருக்கு. இங்க பல்லவ சிற்பங்கள், ரோமானிய நாணயங்கள், மட்பாண்டங்கள், தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் இருக்கு. சோழர் மற்றும் பல்லவர் காலத்தின் அரிய வெண்கல சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கல்லால செதுக்கப்பட்ட சிலைகள், தெய்வங்களின் வெண்கல சிற்பங்கள், புதைப்படிவ பழங்கால மரங்கள், தேவாலய நினைவு சின்னங்கள், கைவினை பொருட்கள், நாணயங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை இங்க நீங்க பார்த்து ரசிக்கலாம். அடுத்த இடம் எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல. இது நம்ம புதுவை டைம் கரெக்டா 8:42 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒரு நாள் பயணத்துல புதுச்சேரியில பார்க்க வேண்டிய ஒரு சில இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அடுத்ததான் நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் என்ன அப்படின்னா ராக் பீச். புதுச்சேரியின் முதன்மையான கடற்கரைகள்ல ஒன்னா ராக் பீச் இருக்கு. புதுச்சேரியின் நெரிசல் மிகுந்த தெருக்கள்ல இந்த அழகான கடற்கரை காட்சி அளிக்குது. இந்த கடற்கரையில மாலை நேரத்துல மக்கள் அதிகமா கூடுறதுனால ரொம்பவே உற்சாகமா இருக்கும். இங்க புதிய கடல் உணவு வகைகளை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்த இடம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு காலனி. பிரெஞ்சு காலனி கண்களுக்கு விருந்தாகவும் இன்பமாகவும் இருக்கும். சுத்தமான சாலைகள், அழகான கடற்கரைகள், நீளமான தென்னை மரங்கள், சுற்றிலும் பூக்களோட அழகு அப்படின்னு நம்மள அப்படியே ஈர்க்கும். பாறை கடற்கரையில அமர்ந்து அலைகளோட சத்தத்தை ரசிக்கலாம், புகைப்படம் எடுக்கலாம், ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:50 27 ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு நாள் பயணத்துல புதுச்சேரியில பார்க்க வேண்டிய சில இடங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா. பாரடைஸ் பீச், சண்டே மார்க்கெட், பாரதியார் இல்லம், புதுச்சேரி அருங்காட்சியகம், ராக் பீச், பிரெஞ்ச் காலனி, இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு நாள் பயணத்துல கண்டிப்பா வந்து சுத்தி பார்க்கலாம். சோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தா அவ்வளோ அழகா அவ்வளோ விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ கேட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். கேட்க போற பாடலோட இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேரம் 8:55. தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தங்க கூட நாம சண்டை போடுறோம், அதில் நாமளே ஜெயிச்சு விடுறதா வச்சுக்குவோம், நம்ம மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் உள் மனசில் ஒரு பயமும் உண்டாகலாம். தோற்று போனவன் சும்மா இருப்பானா? அவன் மறுபடியும் எப்போ சந்தர்ப்பம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அதனால் வெற்றியின் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக தான் இருக்கும். ஒரு மன்னன் இருந்தான், நிறைய பேரோடு அவன் சண்டை போட்டான், ஜெயித்தான், பல நாடுகளை வென்றான். அதனாலேயே அவன் மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிட்டுது. பகை மன்னர்கள் எல்லாம் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். எல்லோரும் வந்து இப்போ இருக்கிற இந்த மாளிகையை வந்து கைப்பற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணால் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அமைச்சர். இவன் விவரத்தை சொன்னான். ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் பிரகாரம் ஒரு பெரிய மாளிகை ஒன்று புதுசாக கட்டினாங்க. அதுக்கு வந்து ஜன்னல்லாம் எதுவும் கிடையாது. உள்ளே போகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான் உண்டு. அதை தவிர அந்த மாளிகைக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரு சின்ன துவாரம் தெரிஞ்சால் கூட அதையும் சுத்தமாக அடைச்சிவிட்டாங்க. ஒரே ஒரு கதவு வச்சானே, அந்த வழியை பாதுகாக்கிறதுக்கும் ஏராளமான வீரர்களை வந்து காவலுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த மன்னனுக்கு வந்து மனசு திருப்தியாக இருந்துதான். ஒரு நாள் அந்த ராஜாவும் அமைச்சரும் அந்த ஒரு கதவு வழியாக வெளியில் வந்திருக்கிறாங்க. மெதுவாக, என்ன அமைச்சரே எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னு அட்டகாசமாக சிரிச்சுக்கிட்டே கேட்டானா ராஜா. அபாரம்னார் அமைச்சர். அவர் வேற என்ன சொல்லுவார், இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டது அங்கே வீதி ஓரமாக உட்காந்துருந்த ஒரு பெரியவர் கேட்டுவிட்டு அவர் சிரித்தாராம். அவர் சிரிக்கிறத பார்த்தும் மன்னனுக்கு கோபம் வந்துட்டுது. அதை பார்த்ததும் ஏன்ப்பா சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தான் இந்த மாளிகையை கட்டியிருக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு குறை தெரியுதுன்னார். என்னன்னு கேட்டார் அவர். வேறு வழியே வைக்காமல் மாளிகை கட்டின நீங்கள் என்னத்துக்காக ஒரே ஒரு வழி மட்டும் வச்சுருக்கிறீங்க, அந்த வழியாக எதிரிகள் நுழைஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னார். என்ன பண்ணுறதுன்னார் அவர். அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி சுத்தமாக அடைச்சி விடுங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் எதிரிகள் பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கலாம், அதுதான் ரொம்ப பத்திரம் அப்படின்னார். மன்னன் யோசனை பண்ணி பார்த்தான். பளிச்சுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அது சரி, நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு வழியையும் அடைச்சுட்டா இந்த மாளிகைங்கிறது ஒரு கல்லறை மாதிரி ஆகிடுமே அப்படின்னாராம். இப்போ மட்டும் இது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, கல்லறை மாதிரி தானே இருக்குது அப்படின்னார் பெரியவர். எதிரி வந்து உங்களை சாகடிக்கலைன்னாலும் நீங்களாக ஒரு நாள் சாகத்தானே போகிறீங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கமும் கொடுத்தார். உங்கள் மாளிகையில் எவ்வளவு ஜன்னல்களும் கதவுகளும் இருக்குதோ அந்த அளவுக்கு வெளி உலகத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயக்கம் இருக்குது. கதவுகளை மூட மூட வாழ்க்கையும் வந்து அடப்பட்டு போடும். நான் கூட ஒரு காலத்தில் மாளிகையில் தான் இருந்தேன். அதோடய சுவர்கள் வந்து இருந்ததில் அதை எவ்வளவு தான் தள்ளி தள்ளி போட்டாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் வந்து ஒரு எல்லை கோடுகள் மாதிரி தெரிஞ்சுது. அதை உணர்ந்தேன். வாழ்வுக்கு வந்து எல்லையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இப்படி வந்து இங்கே உட்காந்துட்டேன். இப்போ என்னுடைய வாழ்வுக்கு வானந்தான் கூரை, இந்த நிலந்தான் என்னுடைய மாளிகை. இப்போ தான் வாழ்க்கையை வந்து முழுமையாக என்னால் உணர முடியுது, அனுபவிக்க முடியுது அப்படின்னார் அந்த பெரியவர். அந்த அரசர் ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாராம். தன்னோட மாளிகைக்கு நிறைய ஜன்னல்களையும் கதவுகளையும் வைக்க சொல்லி உத்தரவு போட்டாராம். இப்படி ஒரு கதை உண்டு. ஒரு சுடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு மேலே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அந்த வழியாக போன ஒருத்தர் அவனை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இப்படி பேய் பிசாசு நடமாடுற இந்த மயானத்துக்கு வந்து கல்லறைக்கு மேலே உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு காலந்தாங்க உள்ளேயே இருக்கிறது, ஒரே புழுக்கமாக இருந்தது, அதுதான் காத்து வாங்கலாம்னு வெளியில் வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நானா அந்த ஆள்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் பருவா
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள்

0: நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: FM Rainbow 102.8.

0: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். நடந்து முடிந்த 5 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது பாராட்டை தெரிவித்துள்ளார். அசாம் மாநில தேர்தலின் வரலாற்று சிறப்புமிக்க ஹாட்ரிக் வெற்றியை அவர் பாராட்டினார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு அம்மாநில மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக நேற்று முக்கிய அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தினார். உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதற்கான வழிகளையும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்ததாக தமது சமூக ஊடக பதிவில் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி பெற்ற மகத்தான வெற்றிக்கு தொழில் அமைப்புகளும் வர்த்தக சங்கங்களும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன. ஆந்திர மாநிலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலம் கிழக்கு சம்பாரன், அவுரங்காபாத் மற்றும் கயா மாவட்டங்களில் நேற்று இரவு ஏற்பட்ட புயல் மழை மற்றும் மின்னல் தாக்கிய சம்பவங்களில் 12 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் கருணைத் தொகையாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு டெல்லியில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணியும் டெல்லி அணியும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 3 நிமிடம், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆஷே பூஜா. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பொன் மாணிக்கவேல் படத்திலிருந்து.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், டக்கர் படத்திலிருந்து.

0: எனக்கு பிடிக்கலையா?
1: லவ் பிடிக்கல.
0: ஏன் பிடிக்கல?
1: பிகாஸ் அப்படி ஒன்னு இல்லவே இல்ல. லவ் இஸ் நோவேர்.

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

9:24 நிமிடம் 11 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சித் ஸ்ரீராம் குரலில் பாடல் எனை நோக்கி பாயும் தோட்டப்படத்திலிருந்து.

இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பிச்சைக்காரன் படத்திற்காக சுப்ரியா ஜோஷி குரலில் பாடல்.

9:47 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மரியான் படத்திற்காக விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்களில் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். வியட்நாம் அதிபர் திரு தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வியட்நாம் அதிபரின் இப்பயணத்தின் போது அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகளை கொண்ட உயர்மட்ட குழுவினரும் உடன் வருகின்றனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரில் கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுகளுக்கு வருவதற்கு முன்பாக மக்கள் தங்கள் குடும்ப விவரங்களை இணைய வழியில் மே 17 முதல் 31 வரை சமர்ப்பிக்கலாம் என்று அம்மாநில தலைமை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் வெற்றியை தொடர்ந்து நேற்று முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் ராஜினாமாவை கேரள மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஏற்றுக்கொண்டார். புதிய அரசு பதவியேற்கும் வரையில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியில் தொடருமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும், அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி 206 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவில் இணையவழி குற்றங்களை வெளிப்படுத்தும் செய்தி அறிக்கைக்காக 2 இந்திய பத்திரிகையாளர்களுக்கு அமெரிக்காவின் மிக உயரிய பத்திரிகை துறை விருதான புலிட்சர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03:20 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேள்விகள் உங்களுக்காக கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, திருவள்ளுவர் சிலை பற்றிய சில சுவாரஸ்யமான கேள்விகள் உங்களுக்காகவே வெயிட்டிங்ல இருக்கு. பதில நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் 7598510505 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. ஓகே, திருவள்ளுவர் சிலை பற்றிய கேள்விகள்ல முதல் கேள்வி உங்களுக்காக என்ன தெரியுமா? திருவள்ளுவரின் சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? திருவள்ளுவரின் சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? உங்களுக்கான ஆப்ஷன் சொல்லலாமா? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி கன்னியாகுமரி, ஆப்ஷன் சி மதுரை. எங்க வந்து திருவள்ளுவர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கான கேள்வி. சோ இந்த கேள்விக்கு கரெக்டான பதில நீங்க வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். யார் யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்றீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளுடைய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்க கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ டைம். கரெக்டா 10:08:42 ஆகுது. இன்னைக்கு திருவள்ளுவர் சிலை பற்றிய கேள்விகள் தான் உங்களுக்காக கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, திருவள்ளுவரின் சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதற்கான கரெக்டான பதில் கன்னியாகுமரி அப்படிங்கறது. யார் யாரெல்லாம் ஆன்சர் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்தோனி ராஜ் சென்னையிலிருந்து, காமாட்சி பண்ரூட்டிலிருந்து, எலவனாசூர் கோட்டையிலிருந்து ராஜேந்திரன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சண்முகம் ஐஸ்வர்யா, மித்ரன் அக்ஷய மீனாட்சி மதுரையிலிருந்து, அன்புராணி சென்னையிலிருந்து, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி மற்றும் கனிஷ்மா அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன். இவங்க எல்லாருக்குமே இப்ப ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட ஆண்டு 1981, 1990, 1985. எது கரெக்டான பதில் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிட்டு அதை சூஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன?

0: அடுத்த கேள்வி.
1: தினந்தோறும் அகத்தி இலையையும் அகத்தி பூவையும் சமைத்து உணவில் சேர்த்துக் கொண்டால் உடலில் தோன்றும் வெப்பம் தணிவதோடு பித்தம் நீங்கும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:13:58 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா கன்னியாகுமரியில, சோ அந்த சிலை பற்றின சில சுவாரஸ்யமான கேள்விகளை தான் உங்களுக்காக கேட்டிருக்கேன். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, முன்னாடி சாங்க்கு முன்னாடி, கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன்ஸும் சொல்லியிருந்தேன். 1981, 1990, 1985 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து, அந்தோனிராஜ் சென்னையில இருந்து, காமாட்சி பண்ரூட்டில இருந்து, அன்புராணி சென்னையில இருந்து, அறந்தாங்கில இருந்து, ஐயப்பன், இவங்க எல்லாருக்குமே பாராட்டுகள். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? கன்னியாகுமரி

திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பீடத்தின் உயரம் என்ன? அதோட பீடத்தின் உயரம் என்ன? திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பீடத்தின் உயரம் என்ன? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆன்சரை கண்டுபிடிங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 38 அடி, ஆப்ஷன் பி 30 அடி, ஆப்ஷன் சி 32 அடி. எது கரெக்ட் அப்படிங்கறத நீங்க கெஸ்ட் பண்ணிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

வெங்கடேசன் கடலூர்ல இருந்து, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, அன்புராணி சென்னை, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், இவங்க எல்லாருக்குமே பாராட்டுக்கள். இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? பீடத்தின் மேல் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் என்ன? பீடத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு 38 அடி அப்படின்னு சொல்லியாச்சு. பீடத்தின் மேல் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் என்ன, இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல. இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:19:49 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில திருவள்ளுவர் சிலை பற்றிய சுவாரஸ்ய கேள்விகள் தான் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பீடத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான கரெக்டான பதில் 38 அடி அப்படிங்கிறது தான். கரெக்டான பதில சொல்லிருக்காங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹேமலதா கள்ளக்குறிச்சிலிருந்து, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காமாட்சி பண்ரூட்டிலிருந்து,

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:25 45 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு திருவள்ளுவர் சிலை பற்றிய சுவாரஸ்யமான கேள்விகளை தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பீடத்தின் மேல் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதற்கான கரெக்டான பதில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க ஆன்சர், பட் எல்லாருமே வந்து தப்பான பதில் சொல்லியிருக்கீங்க. அதாவது மொத்த உயரத்தை சொல்லியிருக்கீங்க, 95 அடி அப்படிங்கறதா கரெக்டான பதில். 95 அப்படிங்கறது கரெக்டான பதில். யார் யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது, காமாட்சி பண்டூட்டிலிருந்து, கடலூர்ல இருந்து வெங்கடேசன், ஹேமலதா கள்ளக்குறிச்சி, இவங்க எல்லாருக்குமே பாராட்டுக்கள். சரி, ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பொதுமக்கள் பார்வைக்காக கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு எது? எப்போ பொதுமக்கள் பார்வைக்காக அந்த சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டது, அந்த ஆண்டு என்ன அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கரெக்டான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:31 நொடிகள் ஆகுது. திருவள்ளுவர் சிலை பற்றிய சுவாரஸ்ய கேள்விகள் உங்களுக்காக இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன், பொதுமக்கள் பார்வைக்காக கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. கரெக்டான பதில் என்ன அப்படின்னா 2000 ஜனவரி 1 தேதி 2000 ஓகேவா. இப்பதான் அப்போதான் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக இந்த சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. சோ கரெக்டான பதில வாட்ஸ்அப் மூலமா சொன்னவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கனிஷ்மா, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, அன்புராணி சென்னையிலிருந்து, அறந்தாங்கிலிருந்து, ஐயப்பன் காமாட்சி பண்டூட்டிலிருந்து, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மதுரையிலிருந்து, இவங்க எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, இந்த சிலை திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம் என்ன, திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம் என்ன, இதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, சேம் நம்பர் தான், வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598 51 0505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கரெக்டான பதில சென்ட் பண்ணுங்க. பாடல் வந்துட்டு இருக்க கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 உங்களுக்காக ஈஸ்வரன் படத்திலிருந்து பாட்டு.

0: கொலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு திருவள்ளுவர் சிலை சம்பந்தமான சில சுவாரஸ்யமான கேள்விகளை தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். டைம் கரெக்டா பாத்தீங்கன்னா 10:39 ஆகுது. உங்களுக்காக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, கன்னியாகுமரியில இருக்கிற திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். 133 அப்படிங்கறது கரெக்டான பதில் அப்படிங்கறது தான். ஓகேவா, யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, காமாட்சி பன்ருட்டிலிருந்து அன்புராணி சென்னையிலிருந்து, பொலுவாபாளையம் ஆனந்த முருகன், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி மற்றும் கனிஷ்மா, சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா, மித்ரன் அக்ஷய மீனாட்சி மதுரையிலிருந்து, இவங்க எல்லாருக்குமே பாராட்டுக்கள். அதாவது 133 அப்படிங்கறது தான் இந்த சிலையோட மொத்த உயரம். எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த அதிகாரத்தை குறிக்குது. ஓகேவா, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு, திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு அப்படிங்கறதுதான் உங்களுக்கான கேள்வி. பதில கண்டுபிடிங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:49:06 ஆகுது. இன்னைக்கு திருவள்ளுவர் சிலை சம்பந்தமான சில சுவாரஸ்யமான கேள்விகளை தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்காக கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு, கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கு 7000 டன் அப்படிங்கறது தான் கரெக்டான பதில். நமக்கு எங்க கரெக்டான பதில வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. பூலுவப்பாளையம்ல இருந்து ஆனந்த முருகன், காமாட்சி பண்ருட்டிலிருந்து அந்தோனிராஜ், சென்னையிலிருந்து அன்பு ராணி, சென்னையிலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மதுரையிலிருந்து அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், செஞ்சி சிங்கவரம், கலைவாணி மற்றும் கனிஷ்மா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, எலவனாசூர் கோட்டையிலிருந்து ராஜேந்திரன், இவங்க எல்லாருக்குமே இப்ப ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பீடத்தின் உட்புறத்தில் உள்ள மண்டபத்தின் உட்சுவரில் செதுக்கப்பட்டுள்ள குரல்களின் எண்ணிக்கை எத்தனை? பீடத்தின் உட்புறத்தில் உள்ள மண்டபத்தின் உட்சுவரில் செதுக்கப்பட்டுள்ள குரல்களின் எண்ணிக்கை எத்தனை? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 100.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:55, 6 நொடிகள் ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். கடைசியா உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பீடத்தின் உட்புறத்தில் உள்ள மண்டபத்தின் உட்சுவரில் செதுக்கப்பட்டுள்ள குரல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க, பட் எல்லாருமே வந்து

1330 அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க, பட் கரெக்டான பதில் 1133 குரல்கள் அப்படிங்கிறது தான். அதுலயும் ஒருத்தவங்க கரெக்டா சொல்வாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி சொன்னவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தோனிராஜ் சென்னையில இருந்து. இவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்கள். திருக்குறள் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், திருவள்ளுவர் சிலை பற்றிய நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ண நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. கேட்க போற இந்த பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும்

அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில், மக்களின் சக்தி மேலோங்கி உள்ளதாகவும் பிஜேபியின் நல்லாட்சி கொள்கை சார்ந்த அரசியல் வெற்றி பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கமினா ஜான்சன் ஸ்மித் மற்றும் அந்நாட்டின் பிற அமைச்சர்களையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்தார். இந்தியாவிற்கும் ஜமைக்காவிற்கும் இடையிலான கூட்டாண்மை குறித்தும், கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து முதன்முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசர கால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம் ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் யாஷ் கந்தேகல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் ஆடவர் பிரிவில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியாவையும், லண்டனில் நடைபெறும் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவையும் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி மூன்று நிமிடம் ஐந்து நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் வான்மதி படத்திற்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஜூலி கணபதி படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

இது எங்களை இதமாக்கும் இசை கானம். இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ரவுத்ரம் படத்திற்காக ஓதித் நாராயண் மற்றும் சாதனா சர்கம் குரல்களில் பாடல்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: பதினோரு மணி 19 நிமிடம், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் மின்னலைய படத்திற்காக.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

11:36 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சுஜாதா மோகன் குரலில் டும் டும் டும் படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து, SP பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன் குரலில் பாடல். ஸ்டார் படத்திற்காக

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி குரல்களில் பாடல் மயக்கம் என்ன படத்திற்காக.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். முன்னாள் குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங்கின் 109வது பிறந்த நாளான இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தினார். வியட்நாம் அதிபர் திரு தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பீகார் மாநிலம் கயா மாவட்டத்திற்கு வருகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வியட்நாம் அதிபரின் இப்பயணத்தின் போது அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகளை கொண்ட உயர்மட்ட குழுவினரும் உடன் வருகின்றனர். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்

நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு கட்டமைப்பை உருவாக்குவதில் அரசு உறுதியாக இருப்பதாக வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஐஐடி மெட்ராஸ் டெக் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய திரு தர்மேந்திர பிரதான், ஆராய்ச்சி என்பது சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையிலான ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகளாக மாற வேண்டும் என்றும், தொழில்துறையினர், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். பீகார் மாநிலம் கிழக்கு சம்பாரன், அவுரங்காபாத் மற்றும் கயா மாவட்டங்களில் நேற்று இரவு ஏற்பட்ட புயல் மழை மற்றும் மின்னல் தாக்கிய சம்பவங்களில் 12 பேர் உயிரிழந்தனர். இத்துயர சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் கருணைத் தொகையாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று இரவு மும்பையில் நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணியும் டெல்லி அணியும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. 12 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே ஜீவிதா. வரலாற்றில் இன்றைய தினத்தில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக ரோஜா மலரே படத்துல வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:09:30 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் உலக ஆஸ்துமா தினம். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. இந்த தினம் ஆஸ்துமா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், சிகிச்சை மற்றும் மேலாண்மை குறித்த கல்வியை மேம்படுத்தவும், ஆஸ்துமா அறிகுறிகளா இருக்கக்கூடிய மூச்சுத்திணறல், இருமல் போன்ற தூண்டுதல்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த தினத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு. இன்னும் என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் இன்றைய தினத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்க, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:21 ஆகுது. வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் நிறைய வரலாற்று நிகழ்வுகள். அடுத்த வரலாற்று நிகழ்வுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உலக வரலாற்றில் அழியாத புகழுடன் தலை நிமிர்ந்து நிற்கின்ற மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் 1818 இதே நாளில் பிறந்திருக்காரு. தலை சிறந்த ஆய்வறிஞராக, எழுத்தாளராக, சிந்தனையாளராக, புரட்சியாளராக கருதப்படுபவர். ஜெர்மனிய தத்துவவாதி மற்றும் கோட்பாட்டாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்

அவர்களின் பிறந்த தினம் என்று. தொடர்ந்து பேசலாம். தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்றைய தினம் இந்தியாவின் 7வது குடியரசுத் தலைவரும் அப்பதவியை வகித்த முதல் சீக்கியருமான கியானி ஜெயில் சிங் அவர்கள் 1916 மே 5 பஞ்சாப்ல பிறந்திருக்காரு. மத்திய உள்துறை அமைச்சராகவும் பஞ்சாப் முதலமைச்சராகவும் அவர் ஆற்றிய பதவி காலம் உட்பட இந்திய அரசியலுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் ரொம்பவே அதிகம். குடியரசுத் தலைவரும் அப்பகுதியை பதவியை வகித்த முதல் சீக்கியருமான கியானி ஜெயில் சிங் அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நினைப்பலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:35 16 நொடிகள் ஆகிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். கேட்க போற இந்த பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவு

0: அளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாதுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தாவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தாவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம் முதன்முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர், பர்கினா பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது. இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த 3 நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.

0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் 100 டாலருக்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய இரண்டு மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480 மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி 7:30 நடைபெறவுள்ளது. டும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ், மதுருமே சவத் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50, 9:00 தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: இனிமையான பேச்சும் கவடற்ற மனசும் அன்பும் தியாகமும் பிறக்கும் உள்ளம் கொடுக்கக்கூடிய அழகை செயற்கையாக ஆடம்பர பொருட்களை கொண்டு செய்து கொள்ளும் ஒப்பனையினால் கொடுக்க முடியாது. அது வேறு. ஒரு மெல்லிய குரல், மிஸ்ஸஸ் சிவனேசன் நர்மதா தேவி இவங்களைப் போல என்று விழுகிறது. உடனே வாயை மூடிக்கொண்டு பலர் சிரிக்கின்றனர். ராத்திரியெல்லாம் முடியில் கிளிப்பு போட்டு சுருட்டு வாளாண்டி சிவனேசன் என்று ஒருத்தி கிசுகிசுக்கிறாள். நம்ம வினோத் பையன் முடி எப்படி அழகா சுருட்டியிருக்கு, அது இயற்கை என்று குழந்தை பிரிவில் உள்ள 4 சிறுவன் ஒருவனை குறிப்பிடுகிறாள் அனுசுயா. மைத்ரேயி.

எழுந்து நின்று அப்படி நகை சேலை மோகத்தை விட்டொழித்து விட்டால் மட்டும் பெண் உடனே சுதந்திரமாகி விடுகிறாளா? இல்லையே, என்னிடம் நகை இல்லை, உயர்ந்த ஆடம்பரங்கள் இல்லை. எனினும் என்னால் நகரின் பகுதிகளில் எந்த நேரத்திலும் தனியாக போய் வர முடியுமா என்று கேட்கிறாள். முடியாதுதான், துரதிருஷ்டவசமாக அப்படித்தான் கூற வேண்டியிருக்கிறது மைத்ரேயி. அதற்கு பெண்கள் அஞ்சாமை என்னும் ஆபரணத்தை பூண்டிருக்க வேண்டும். நேருக்கு நேர் சந்தர்ப்பங்களை நோக்கும் துணிவு உடையவர்களாக மாற வேண்டும். அதற்கு முதற்படியாகத்தான் பலவீனங்களாகிய கனத்தை மடியில் சுமக்கக்கூடாது. ஒரு ஆடவன் தவறான எண்ணத்துடன் ஒரு பெண்ணை அணுகுகிறான் என்றால் ஒரு வகையில் அந்த பெண்ணும் அதற்கு காரணமாகிறாள். அப்படி அணுக இயலாதவளாய் ஒரு பெண் மாற முடியும்? அந்த நிலையை பெண்கள் மனசு வைத்தாலே கொண்டு வரலாம். மைத்ரேயி முன்னே காட்டிலும் அதிகமான வேகத்துடன், இதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. பெண்ணுக்கு தெய்வம் தண்டனை கொடுக்கிறது, சமுதாயமும் சட்டமும் கூட அவளையே குற்றவாளியாக்குகின்றன. இதெல்லாம் எந்த வகையில் நியாயமாகும்? மீண்டும் மீண்டும் நீங்களும் பெண்ணின் மீது பழி சுமத்துகிறீர்கள். பெண் பெண்ணாய் பிறந்து தொலைந்தது என்று கல்வி மலர்ச்சியும் சமுதாய அறிவும் இல்லாத கிணற்று தவளைகள் பிரலாபிக்கட்டும், நீங்களுமா பெண்ணை குறை சொல்கிறீர்கள்? பெண் மட்டும் அவள் விரும்பிய உணவை உண்ண, விரும்பிய பொருட்களை அனுபவிக்க, அன்பு கொண்டு வாழ, இயல்பாக தோன்றும் ஆசைகளை அடக்கிக் கொள்ள வேண்டுமா? ஏன், கண் விழிக்காத குஞ்சும் இயற்கையின் நியதி கோப்ப அதன் இனத்துக்கேற்ற ஆசையினால் உந்தப்படுகிறது. அந்த ஆசையே தவறு என்று பெண்ணின் விஷயத்தில் மட்டும் ஏன் கொட்டுகிறீர்கள்? காந்தியடிகள் சொன்னார் என்று சொல்லாதீர்கள், அவரும் ஒரு ஆண், அவரும் தன் மனைவியை அடிமை போல் நடத்தியிருக்கிறார். ஆமாம் என்று சாடுகிறாள். காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை அவள் அண்மையில்தான் படித்திருக்கிறாள். முகம் சிவக்க அவள் ஆத்திரத்துடன் கூறிய சொற்கள் சில பெண்களை கைகொட்டி உற்சாகமளிக்க தூண்டுகின்றன. ரோசலினுக்கும் மீனாட்சிக்கும் இந்த இல்லத்திலே தாங்களே படிப்பறிவு பெறுபவர்கள் என்றிருந்த மதிப்பை அவள் கரைத்துவிட்டதால் அவளுடைய அதிக பிரசங்கித்தனமான கேள்விகள் ரசிக்கக்கூடியதாக இல்லை. என்றாலும் ஞானம் மைத்ரேயின் மீது எரிந்து விழவில்லை, சிடுசிடுக்கவில்லை, மாறாக புன்னகை செய்கிறாள். உள்ளத்தில் வைத்து கொள்ளாமல் துணிவுடன் நீ பேசுவதற்கு உன்னை பாராட்டுகின்றேன் மைத்ரேயி. உன் கேள்வியிலேயே அதற்கு விடையும் இருக்கிறது. பெண்ணிடம் இயற்கை கூடுதலான பொறுப்பை சுமத்தியிருப்பதால் அந்த பொறுப்பை மீறும்போது துன்பமும் கூடுகிறது. இயல்பான ஆசைகள் நியாயமாக இருந்தாலும் சமுதாய பொறுப்பு பெண்ணுக்குத்தான் அதிகம். தீமைகளும் அநீதியும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. எனினும் தீமைகளை எதிர்த்து போராட முதலில் நாம் தயாராக வேண்டாமா? இன்று கல்வி கற்று பல துறைகளிலும் பணியாற்றும் பல பெண்களுடன் நான் பழகிறேன். 100க்கு 60 பேரும் தங்கள் சொந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள பொருள் வேண்டியே பணி செய்கிறார்கள் என்பதை அறிய மனம் குன்றுகிறது. படித்த பல பெண்டீரிடையே படிக்காத எளிய கிராமத்து பெண்களிடம் உள்ள பண்பாடு கூட இருப்பதில்லை என்பது வருந்தத்தக்கது. காந்தியடிகள் தாமே தம் மனைவியை அடிமை போல் நடத்தியதை எண்ணி வருந்தியிருக்கிறார். பெண் விடுதலையை உண்மையிலேயே அனுபவபூர்வமாக உணர்ந்து அவளுக்கு பெருமதிப்பு கொடுக்க முன்வந்தவர் அடிகள். நீயே இதை படித்து தெரிந்து கொள்ளலாம். முத்தம்மாளும் பங்கஜமும் புவனாவும் படபடவென்று கைத்தட்டத் தொடங்கி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றனர். அவர்கள் இதற்கு முன்பு கைத்தட்டி ஆரவாரம் செய்ததில்லை, கேள்விகளும் கேட்டதில்லை. மைத்ரேயி வந்த பிறகு இந்த வகுப்புகளே ஆர்வம் மிகுந்ததாக மாறியிருக்கின்றன. ஆனால் ரோசியும் மீனாட்சியும் மட்டும், அவ ஒரு பிராமின், அந்த அம்மாவும் பிராமின், அதனால தான் தூக்கி வைக்கிறாள் என்று பொறுமுகின்றனர். நகரில் கண்காட்சியும் கலை விழாக்களுமாக மக்களை விடுமுறை காட்சிகளுக்கு கவர்ந்திழுக்கும் டிசம்பர் மாதம் அந்த இல்லத்தின் ஆண்டு விழா. அதோடு அந்த இல்லத்தில் செய்த கைவினைப் பொருட்களை எல்லாம் கொண்டு வைத்து சமுதாயத்தின் ஒரு பெரிய சாபக்கேடு போன்ற பிரச்சனையை அவர்கள் மாற்றி வைக்க செயல்படும் இல்ல நடவடிக்கைகளை எடுத்து இயம்பும் சித்திர விளக்கங்களையும் கொண்டு அலங்கரிக்க அவர்களுக்கென்று கண்காட்சி மைதானத்தில் ஒரு சிறு பகுதி தந்திருக்கின்றனர். ஆண்டு விழா அவ்வாண்டு பெரிய அளவில் கொண்டாடப்படவில்லை. மாறாக வடநாட்டிலிருந்து வெற்றி கொடி பிடிக்கும் ஒரு இந்தி சினிமா நடிகர் இல்லத்துக்கு வரப்போவதாக செயற்குழுவிலுள்ள ஒரு உறுப்பினர் நர்மதா தெரிவிக்கிறாள். நர்மதா ஐக்கிய நாடுகளின் அவையில் பொறுப்பான பணியில் இருக்கும் ஒரு ICS காரரின் புதல்வி. அவள் நகரின்

0: பெரும் செல்வர்கள், சினிமா நடிகர் நடிகையர்கள் எல்லாருடனும் தொடர்பு கொண்டு நன்கொடை வேண்டி அழைத்து வருவாள். அதற்காக கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்வதற்கு முன் நிற்பாள். காலை 10 மணி அளவில்தான் அவருக்கு வருவதற்கு நேரம் இருக்கிறதென்றும், அவர் வந்து இல்லத்தை பார்வையிட்டு சிற்றுண்டி அருந்தி செல்வார் என்றும், அப்படி செல்கையில் ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக அறிவிப்பார் என்றும் பெண்கள் பேசிக்கொண்டு இருக்கையில், மைத்ரேயி கண்காட்சிக்கான அட்டை சித்திரங்களை தயாரிப்பதிலும் எழுதுவதிலும் இரவு பகலாக ஒன்றியிருக்கிறாள். அதனால் சினிமா நடிகரை பற்றி அவள் சிந்திக்கவில்லை. பிரார்த்தனை கூடத்தில் பங்கஜமும் புவனாவும் பெரிய நாயகியும் அழகாக கோலங்கள் இடுகின்றனர். இல்லத்து வாயிலில் காகித தோரணங்களும் தென்னம் குருத்து தோரணங்களும் கட்டி தொங்கவிடுகின்றனர். சித்திரக் கோலங்களில் நடிக வள்ளலே வருக வருக என்று பங்கஜம் எழுதியிருப்பதைக் கண்ட மிஸ்ஸஸ் சிவனேசன் மகிழ்ந்து இந்தியிலும் சுஸ்வாகதம் என்று எழுதச் சொல்லிக் கொடுக்கிறாள். பங்கஜத்துக்கு அவர் தன் பாட்டை கேட்க ஒரு சந்தர்ப்பம் அளிக்க மாட்டார்களா என்ற ஆவல். தன் குரலை கேட்டு அந்த நடிகர் பரவசம் அடைவது போலும், அப்படியே அவள் அந்த இல்லத்து வாழ்வுக்கு முழுக்கு போட்டுவிட்டு பம்பாய் செல்வது போலும், பின்னணி உலகத் தாரகையாய் லதா மகேஷ்கருக்கு வாரிசாக உலகெங்கும் தன் குரல் ஒலிப்பது போலும் அவள் பொற்கனவுகளில் மிதக்கிறாள். இல்லத்திலிருந்து பிரார்த்தனை கூடத்துக்கு வரும் வெட்ட வழியில் ஒரு சிறு மேடை அமைத்து அதில் அவனை வரவேற்க ஏற்பாடு செய்கின்றனர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபிஜேராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த இக்கட்டான தருணத்தில் இந்தியா உறுதியுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பக்கம் இருப்பதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரில் உள்ள வெஸ்ட் இண்டீஸ் பல்கலைக்கழகத்தில் மாற்றத்தை நோக்கி உலகம் மற்றும் இந்தியாவின் பங்களிப்பு என்ற தலைப்பில் இன்று உரையாற்றினார். அவர் இந்த பயணம் இந்தியாவின் ஜமைக்கா இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா வரும் 8 முதல் 15 தேதி வரை கோஸ்டாரிக்கா, ஹோண்டுராஸ், பெலிஸ் மற்றும் டொமினிகா ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளில் வசிக்கும் இந்தியா வம்சாவளியினர் மற்றும் இந்திய நண்பர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடுவார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் இன்று புதுடெல்லியில் உள்ள காளிபாரி கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிதின் நபின், நேற்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை

தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் பிஜேபி மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா, திரு தசரத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03, 8 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். இந்த பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது தொழில் நிறுவனங்களுக்கான சட்டங்கள், அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: சோ தொழில் நிறுவனங்கள் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் இதெல்லாம்
1: தொழிலாளிகளுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உள்ள ஒரு டிஸ்பியூட், ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதுக்காக உருவாக்கின சட்டம் தான் இது. வந்து இதோட ஆரம்பமே கேட்டீங்கன்னா 1850 வரும். ஏன்னா அந்த டைம்ல வந்து ரயில்வேஸ், பாம்பே ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களோட வேஜஸ் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வந்தது. அப்போ எந்த விதமான சட்டமும் இல்லை. அப்போ நிறைய பிரச்சனைகளும் சண்டைகளும் வர ஆரம்பிக்கும் போது அதுல நிறைய உயிரிழப்புகளும் வர ஆரம்பிச்சதுனால அப்போ இருந்த பாம்பே கோர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு கொடுக்கற மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்குங்கன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் ஒரு சட்டம் உருவானது. ஆனா இதுக்கு முன்பு அதுக்கு வந்து ஒர்க்மேன்ஸ் எம்ப்ளாயர்ஸ் டிஸ்பியூட் இருந்துச்சு. மேலும் வருஷங்கள் மாற மாற அதுல வர அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் பண்ணி பண்ணி வந்துதான் கடைசியில இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 ஆக்ட் வந்திருக்கும்.
0: ஓகே, சோ இந்த ஆக்டோடைய மெயின் கான்செப்ட் என்ன மேம்?
1: பிரச்சனை இண்டஸ்ட்ரி, ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு கடத்துல வந்து ஒரு பிரச்சனை, அது வந்து பிரச்சனை வந்து மூணு விதமான பிரச்சனைகள் சொல்லலாம். தொழிலாளிகளுக்குள்ள ஒரு தொழிலாளியும் ஒரு தொழிலாளிக்குள்ள ஒரு பிரச்சனை, இல்ல ஒரு தொழிலாளியும் அவரோட எம்ப்ளாயருக்குள்ளயும் ஒரு பிரச்சனை, இல்ல ஒரு எம்ப்ளாயரும் ஒரு எம்ப்ளாயரும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மூணு விதமான பிரச்சனைகள் உருவானாங்கன்னா அதுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்காக உருவாக்கின ஒரு சட்டம் தான் இது. இதோட மெயின் நோக்கம் என்னன்னா ஒரு வேலை செய்யற இடத்துல எல்லாருக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு சமாதானமான ஒரு அட்மாஸ்பியர் இதெல்லாம் உருவாக்கி ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வளர்ந்துட்டு கொண்டு போகாம அது வந்து பிரச்சனை பேசி தீர்த்து

0: முடிவு கொண்டு வரதுக்கு தான் மெயினாக கொண்டு வந்திருக்கோம். இது வந்து உடனே கோர்ட்டுக்கு போகணும், இவர் பிரச்சனைனா நான் நேராக கோர்ட்டுக்கு போகிறோம் அதுக்காக இல்லை. ஏன்னா கோர்ட்டுக்கு வந்தாலும் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வர்றதுக்கு காலதாமதமாகும். அதுக்கு முன்னாடியே அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு.
1: ஓகே, ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சட்டம், அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் பத்தி தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்பாம் நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி தொழிலகங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப எடுத்தடுப்புல வந்து கோர்ட்டுக்கு போயிட மாட்டாங்க, சோ அதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு?
1: அவங்களுக்குள்ளேயே சமரசமா பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரியே பேசி அது கன்சிலியேஷன், மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன், எல்லாம் மூணு வகையானது இருக்கு. இது எல்லாத்தையும் முயற்சி பண்ணி அதிலையும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் அவங்க வந்து இதுக்கு கோர்ட்டுக்கு போகலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்து ஒரு ஆள் இருக்காது, ரெண்டு பேருக்குள்ள இருக்கும். ஸோ பிரச்சனைகள் பலவிதமானதுல இப்போ சேலரி கொடுக்காம இருக்கலாம், பிஎஃப், போனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேலையில இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு சரியான சூப்பர்விஷன் இல்லை, இல்ல வேலை செய்யறது இடத்துல டிசிப்ளின் இல்லை, இல்ல அவங்களுக்கு வந்து அந்த வேலை பண்ற மணிக்கணக்குகளோட சம்பந்தப்பட்டு ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்குள்ள வந்து ஒரு வர்க் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அது வொர்க் கமிட்டி எப்படி உருவாக்கணும்னா, ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில 100 மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் வேலை செய்யறாங்கன்னா அந்த இடத்துல சட்டப்பூர்வமா கவர்மெண்ட் ஒரு கமிட்டி உருவாக்கணும்னு சட்டமே இருக்கு.
0: 100 பேருக்கு
1: மேல இருந்தாங்க, அது வந்து சட்டப்படியா 100 மேல இருந்தா கவர்மெண்டே அட்வைஸ் பண்ணும், உங்களுக்குள்ள ஒரு கமிட்டி வேணும். அந்த கமிட்டியில என்ன மெம்பர்ஸ்னா எம்ப்ளாயர்ஸும் இருப்பாங்க, எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க, எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. யூன் ட்ரேட் யூனியன் கிடையாது, அவங்களுக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க பேசுவாங்க. இதோட கணக்கு எப்படின்னா ரெண்டுலயும் ஈக்குவலா இருக்கணும். எம்ப்ளாயீஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறவங்களோட எக்ஸாம்பிள் சொல்கிற 10 பேர்னா இவங்களும் 10 பேர் இருக்கணும், குறைவாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள வச்சு அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை பேசி தீர்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே பேசி தீர்ப்ப முயற்சி பண்ணுவாங்க. அது பேசி தீர்த்து அது சட்டப்பூர்வமாக அவங்க கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணுன்றது கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு என்ன பிரச்சனை பேசி ஒரு அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேசி அதுக்கு ஒரு முடிவெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் பேசி முடிவெடுக்க முடியலன்னா அப்புறம் தான் மேற்கொண்ட அதாரிட்டிஸ்க்கு போவாங்க ஒரு பிரச்சனை. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா கன்சிலியேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஒரு கன்சிலியேஷன்ன்றது சமரசம் பேசுறது தான். மீடியேஷன், நெகோசியேஷன், கன்சிலியேஷன் எல்லாமே சமரசம் பேசுறது தான். பட் கன்சிலியேஷனுக்கும் அர்பிட்ரேஷனுக்கும் சொல்லுவாங்க, அடுத்த ஸ்டேஜ் அர்பிட்ரேஷன் வரும். என்ன வித்தியாசம் என்றால் கன்சிலியேஷன்ல சமாதானம் பேசலாம், ஆனால் அது வந்து நீங்கள் இப்போ அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவெடுத்தாலும் அது கட்டுப்படுத்துதான் ஆகணும்னு கிடையாது. இப்போ கோர்ட்டில் நம்ம போய் ஒரு தீர்மானம் கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கமாக தான் தீர்மானம் வரும், ஒருத்தருக்கு எதிராக தான் தீர்மானம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நான் பண்ண மாட்டேன், நீங்கள் கொடுத்த தீர்மானம் நான் ஒத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு போக முடியாது.
0: ஏன்னா அது நீதிமன்ற உத்தரவுன்றதுனால அதை மதிச்சு தான்.
1: ஆமாம், அதே மாதிரி தான் இந்த கன்சிலியேஷன் இல்லை. ஆனால் கன்சிலியேஷன் அப்படி கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை பேசி முடிச்சு ஒரு முடிவு சொல்லுவாங்க கன்சிலியேஷன் ஆஃபீஸர். அதை ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இருக்கிற முடிவு ரெண்டு பேருக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒட்டு போக முடியலன்னா அவங்க வந்து கட்டுப்படணும்னு கிடையாது. அது ஒரு ஆப்ஷனல் தான்,
0: கட்டாயம் கிடையாது,
1: கட்டாயம் கிடையாது. அது இல்லைன்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஒரு போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட்மெண்ட். இதுலயே கன்சிலியேஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அர்பிட்ரேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அர்பிட்ரேஷன்ல ரெண்டு வகையானது இருக்கு, வாலண்டரி அர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க, இல்ல கம்பல்சரி அர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க.
0: ஓகே, சோ அர்பிட்ரேஷன்ல ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஷோவை தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சட்டம், அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.

0: இல்ல வெளியில இருந்து இந்த விவரங்களை பத்தி தெரியற மாதிரி ஆபீசர்ஸ் இருப்பாங்க. மேற்கொண்டு சில இடத்துல அட்வொகேட்ஸ்களே போறாங்க, இந்த மாதிரி கன்சிலியேஷனுக்கு என்கொயரி கண்டக்ட் பண்ணதுக்கு போறான். வெளியாள ஆளு, இது கம்பெனிக்குள்ள இல்லாம வெளியில இருந்த ஒரு ஆளை, ரெண்டு பேருமே பிரச்சனை இருக்கிற ரெண்டு செட்டில் இருக்கிற ஆளுகளும் சேர்த்து முடிவெடுத்து இவங்களை நம்ம வந்து கன்சிலேஷன் ஆஃபீஸராக முடிவு பண்ணி வைக்கிறது தான் வாலண்டரி கன்சிலேஷன் ஆஃபீஸ். அதுலேயே பேசி முடிவு பண்ண முடியலன்னா அடுத்தது தான் கம்பல்சரி கன்சிலேஷன் ஆஃபீஸ். அது வந்து ஒரு கன்சிலேஷன் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் ஆக்கிடுவாங்க. அதில் இவங்க ரெண்டு பார்ட்டிஸோட தீர்மானம் கிடையாது. இப்போ ஒரு எம்ப்ளாயி, ரெண்டு எம்ப்ளாயிஸ்குள்ள தான் ஒரு இஷ்யூ வந்துருக்குதுன்னா அதுக்கு இந்த கன்சிலேஷன் ஆஃபீஸர் அவங்க வாலண்டரியாக முடிவு பண்ணுறீங்களான்னு முதல்ல கேட்பாங்க. அவங்க வாலண்டரியாக முடிவு பண்ணதுக்கு ஒத்து வரலன்னா கம்பெனியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பல்சரி கன்சிலேஷன் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் இல்லை எங்களுக்கு ஒத்து போக முடியாதுன்னு சொல்ல முடியாது, அவங்க கிட்ட கன்சிலேஷன் பண்ணித்தான் ஆகணும். இந்த கன்சிலேஷனும் அவங்க வந்து நடத்துவாங்க. அது நடத்தி அதில் தீர்மானம் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து கெசெட்டில் பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தது, அவங்கக்குள்ளே இந்த மாதிரி பேசினாங்க, ஒரு ப்ரொசீஜராக பண்ணாங்க, அதுக்கு என்ன முடிவு எடுத்துருக்கோன்றது கெசெட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வந்து பப்ளிக்லி யூஸ் பண்ணலாம், வேற கம்பெனிஸில் வந்து பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணலாம். ஒரு கால் அதில் வந்து முடிவடையலைன்னா தான் அடுத்த வந்து அடுத்த ப்ரொசீஜர்ஸ் போகும். அது லீகலி இருக்கிற ப்ரொசீஜர்ஸ்.
1: அப்போதான் கோர்ட்டுக்கு
0: கோர்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து லேபர் கோர்ட். லேபர் கோர்ட்டில் நம்ம கோர்ட்டுக்கு அது வந்து கவர்மெண்ட் உருவாக்கின ஒரு அதாரிட்டி. அங்கே இருக்கிற பர்சன் வந்து ஜட்ஜு தான், டிஸ்ட்ரிக்ட் லெவல் குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு ஜட்ஜாக தான் இருக்கும். அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட வாக்குகள் கூட, அவங்களோட ரைட்டிங் அண்ட் ஆரல் சப்மிஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. என்ன அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, அதில் வந்து முறப்படியாக கோர்ட்டில் சட்டப்பூர்வமாக நடக்கிற ஒரு ப்ரொசீஜர்ஸ் படி பொறுத்து அதில் ஒரு முடிவு கொடுப்பாங்க. அந்த முடிவு எல்லாருக்கும் கட்டுப்படுத்துகிற முடிவு தான். அதுலேயும் அவங்களுக்கு வந்து முடியல, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்த லெவலில் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ட்ரைபியூனல்னு இருக்குது, அதே மாதிரி நேஷ்னல் லெவல்லும் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ட்ரைபியூனல் அதை விட மேலே போகிறபடி அது அவங்களுக்கு இருக்கிற ரிப்போர்ட் முடியலன்னு இப்போ அப்பலட் கோர்ட் அப்பீல் போகிறோன்னு சொல்ல மாதிரி அங்கே போய் அவங்களோட பிரச்சனை, இவங்க கொடுத்த தீர்ப்பு ஆனால் அவங்களுக்கு ஏன் கட்டுப்படுத்த முடியல, இல்லை அவங்க ஏன் ஒத்து போகலைன்றதுக்காக ஒரு முடிவு சொல்கிறது அந்த இடம். அதுவும் முடியலன்னா நேஷ்னல் ட்ரைபியூனல், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் அப்பாயிண்ட்.
1: ஓகே, ஸோ இதில் ஹெட் பர்சனாக யார் இருக்காங்க மேம்?
0: இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்லையும் நேஷ்னல் ட்ரிபியூனல்லையும் இருக்கிற ஹெட் பர்சன் வந்து ஒரு ஜட்ஜாக தான் இருக்கும், ஒரு ஹைகோர்ட் லெவல் இருக்கிற ஜட்ஜாக இருக்கணும். இல்லைனா இதே மாதிரி ஏதோ ட்ரிபியூனலில் மெம்பர்ஸ் ஆகவோ யாரோ இருந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோ ஆஃபீஸராக தான் அந்த லெவலில் இருக்கும். ஸோ அங்கே கொடுக்குற தீர்மானங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்த தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டோட மெயின் கன்செப்ட்ஸ் சொன்னால் இதுதான் அதோட சொல்லுவாங்க.
1: ஓகே மேம், ஸோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: தினந்தோறும் அகத்தி இலையையும் அகத்தி பூவையும் சமைத்து உணவில் சேர்த்துக் கொண்டால் உடலில் தோன்றும் வெப்பம் தணிவதோடு பித்தம் நீங்கும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க சொல்லிருந்தீங்க ஆர்பிட்ரேஷன்ல ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னு வாலண்டரி அண்ட் இன்னொன்னு வந்து கம்பல்சரி ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை பத்தி டீடைல சொல்லுங்க மேம்.
3: வாலண்டரி ஆர்பிட்ரேஷன், அதுல ஒரு கன்சிலேஷன் ஆபீசரை வெளியில இருந்து கம்பெனிக்குள்ள இருக்கணும்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க ஆர்பிட்ரேஷன் ஆபீஸ் அண்ட் கன்சிலியேஷன் ஆபீஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. சோ இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அண்ட் இதுக்கு இருக்கக்கூடிய ஹெட் இதெல்லாம் வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? சோ அதை பத்தி கொஞ்சம் டீடைல சொல்லுங்க மேம்.
1: கன்சிலியேஷனுக்கும் ஆர்பிட்ரேஷனுக்கும் இது சொன்ன மாதிரி அந்த வாலண்டரி ஆபீசர்ஸும் இல்லைன்னா கம்பல்சரி ஆபீசர்ஸ். கன்சிலியேஷன் ஆபீசர் எப்பவுமே டிஃபால்ட்டா வந்து வெளியில ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சனா தான் இருக்கும். கன்சிலியேஷன் ஆபீசர் சில டைம் சட்டம் தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்லைன்னு
2: பார்ட்டிஸ்கே பிரச்சனை இருக்கிற ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் யார் அவங்களுக்கு ஒரு கன்சிலேட்டர் ஆகணும்னு அவங்களுக்குள்ள வாலண்டரியா டிசைட் பண்ண ரெண்டு பேரும் இவங்களை வச்சுக்கலாம், இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன் அவங்கள நம்ம வந்து கன்சிலேஷன் ஆஃபீஸராக நம்ம பிரச்சனையை தீர்மானம் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம்னு அவங்களுக்குள்ள முடிவு பண்ணலாம். அவங்க முடிவு பண்ணாத பட்சத்தில் தான் மேனேஜ்மெண்ட்டோ பிகாஸ் அதுக்கு அந்த அந்த பிரச்சனைக்கு என்ன வருமோ அதில் ஹையர் ஆள் இருக்கிறவங்க கம்பல்சரியாக ஒருத்தவங்களை நியமிப்பாங்க.
0: ஓகே மேம். ஸோ இப்போ லேபர்ஸோட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டாக வந்து அவங்க கோர்ட்டுக்கு போய் அணுக முடியாதா, இல்லைனா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸ் அதாவது ஒரு கமிட்டி அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து கன்சிலியேஷன் ஆர்பிட்ரேஷன் ஆஃபீஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து லேபர் கோர்ட்டுக்கு போக முடியுமா, இல்லைனா அவங்க லேபர் கோர்ட்டுக்கு டைரக்டாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்கா?
1: டைரக்டா கோர்ட்டுக்கு போக முடியாது. அவங்க முதல்ல அந்த கமிட்டியில இல்ல கன்சிலியேஷன் ஆபீசர் முன்னாடி கன்சிலியேஷனுக்கு முயற்சி பண்ண பிறகுதான் அவங்க கொடுக்கற ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் அங்க வருவோம். அங்க வந்து அவங்க பிரச்சனையை தீர்ப்பு கொடுக்கணும்ன்றதுக்கு ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து பிரச்சனை டைரக்டா கொண்டு வரது விட பேசி சமாதானம் சமரசம் பண்ணணும் என்ற முடிவில் தான். ஏன்னா பிரச்சனைகள் ஏன்னா இந்த பிரச்சனைகள் வரும்போது ரெண்டு பக்கமும் அவங்க வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம், இல்ல லாக் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வேலை கம்பெனியில வேலை நடக்காது, ப்ரொடக்ஷன் நடக்காது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் லெவல்ல கூட ஒரு டிஸ்மிஸல் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு சேலரி கொடுக்காம பிடிச்சி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வரும்போது பாதிப்புகள் வரும். கோர்ட்டுக்கு வரும்போது அதுக்கு ஒரு ரொம்ப காலதாமதம் ஆகாதுன்னு சொல்லாது, ஆனாலும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு வந்து கொஞ்சம் தாள் எடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் உட்கார வச்சு சமரசமாக பேசி தீர்ப்பு கொடுத்துவாங்கன்னா ரெண்டு பேருக்கும் கம்பெனிக்கு வந்து ப்ரொடக்ஷன் இல்லைனாலும் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களோட சேலரி இல்லை மற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பாதிப்பு வராமல் சீக்கிரமாக ஒரு நிவாரணம் கிடைக்கும்னுக்காக முதல்ல இந்த ப்ரொசீஜர்ஸ் படி தான் போகணுன்றதுக்காக இந்த ஆக்டே கொண்டு வந்தாங்க.
0: ஓகே மேம். ஸோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். சோ நம்ம இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: தொழில் நிறுவன சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், மெயினா இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை டீல் பண்ணுது?
1: இந்த சட்டம் மெயினா எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, சேலரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதுல வந்து பேசிக்கா ஒரு சேலரின்னு இருக்கும்ல, அந்த சேலரி கொடுக்காம இருந்தா அவங்க இதுக்கு போகலாம். அதே மாதிரி அலவன்சஸ், கம்பல்சரியா கொடுக்கணும்ன்ற அலவன்சஸ், அவங்களுக்கு ஜாயின் பண்ணும் போது HR அலவன்சஸ், மேதி ஏதோ அலவன்சஸ் கொடுத்துருந்தேன்னா அந்த சம்பந்தப்பட்டதுக்கு போவாங்க. இல்ல இந்த லீவ் சம்பந்தப்பட்டது, இல்ல ஒர்க்கிங் அவர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாங்கன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு டிஃபால்ட்டா ஒரு கம்பெனியில வந்து இவ்வளோ 8 மணி நேரம்ன்றதோ இல்லை 10 மணி நேரம்ன்றதோ நமக்கு டைமிங்ல அவங்களுக்குள்ள இந்த ஒர்க்கு இப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எப்போ அந்த அடிப்படை அவங்களுக்கு கொடுத்த உரிமைகள் இருந்து மீறுதோ அந்த டைம்ல தான் எம்ப்ளாயீஸ் போகலாம். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் கொடுத்துருக்க டைமில் வேலை செய்யாமல், அவங்க அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணாமல், அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாமல், ப்ரொடக்ஷன் இந்த நாள் இவ்வளோ இருக்கணுன்றது அவங்களுக்கு வரும்போதே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்டோ சம்திங் இருக்கும், அதில் வந்து மாற்றங்கள் வரும்போது டிஸ்பியூட் வரும், ஒரு பிரச்சனையில் தகராறுன்றது அடிப்படை இல்லை, வாக்குதார்த்தமோ இல்லை வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெண்டு பேருக்கும் உள்ள ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற டைமில் வரும்போது தான் இந்த சட்டம் பேஸ் பண்ணி போக முடியும்.
0: ஓகே, ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிலாளருக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு சம்பளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம், சோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தீர்வு இந்த சட்டம் மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் இப்போ ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு தொழிலாளருக்கு வந்து ஒரு விபத்து ஏற்படுது, அடிபடுது, சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து அவங்களுக்கான ஒரு காம்பன்சேஷன், சோ அதெல்லாம் வந்து இந்த சட்டத்துல கவர் ஆகுமா மேம்?
1: காம்பன்சேஷன் இருக்கு இல்லைன்னு இல்ல, என்ன விதமான பிரச்சனை, இப்போ ஒரு சேலரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா வந்து லீவ் சம்பந்தப்பட்ட ஒர்க்கிங் நேச்சர் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி ஷிஃப்ட் போனஸ் PF இந்த சம்பந்தப்பட்ட எல்லா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள வரும்போது அந்த பிரச்சனையால் உருவான டெத், இப்போ ஒர்க் பண்ணுற டைமில் அவங்களோட ஓவர் ஒர்க் பண்ண வச்சு 8 மணி நேரம் வேலை செய்யணும், இல்லை நீங்கள் 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லி அவங்கள ஓவர்லோட் ஒர்க் பண்ண வச்சு, அதுக்கான வந்து ஓவர்லோட் ஒர்க் பண்ண அவருக்கு ஓவர் OT சேலரி இல்லை அந்த சம்மந்தப்பட்ட எதுவுமே கொடுக்காம இருந்து, அப்போ வந்து அவருக்கு அதில் வர கஷ்டத்தில் வந்து ஏதோ டெத்து அந்த மாதிரி ஏதாவது நடந்தாங்கன்னா இந்த ஆக்ட் கவர் ஆகும். இந்த பிரச்சனைகளோட மெயின் டாபிக்ஸ் இதுவாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஷிஃப்டிங் ஆஃப் ஒர்க், அதான் சொன்ன மாதிரி டைமிங் ஒர்க், டைம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு டயர்ட்னஸ், அதனால வர ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அப்படி ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் இத்தனை பேர் இருக்கணும், ஒரு கம்பெனிஸ்க்கு ரூல்ஸ் இருக்குது, இப்போ அயர்ன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இப்படி இருக்கணும், அதே மாதிரி ஸ்டீல்னா வேறு இருக்கணும், இல்லை ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுறவங்களுக்கு அதோட ப்ரிக்ரேஷன் ரீஸ் பண்ணணும், கெமிக்கல்ஸ் விஷயம் டீல் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், க்ளவுசஸ் மாஸ்க் அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ இது மாதிரி எதுவுமே கொடுக்காமல் இருக்கும்போது அது டிசிப்ளினில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணலைன்னு வரும்போது அதில் பயிர் பாதிப்புகள் வந்தாங்கன்னா இந்த ஆக்டில் கவர் பண்ணலாம். காம்பன்சேஷன்ஸ் இருக்குது, காம்பன்சேஷன் கொடுக்கலாம், இப்போ அதோட பிரச்சனையோட தீவிரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு தீர்மானங்கள் கொடுக்கலாம். காம்பன்சேஷன் இருக்கு, அதுவும் மீறி பண்ண பனிஷ்மெண்ட் இருக்கு, ஈவன் இம்ப்ரெசன்மெண்ட்டும் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க அதை தட்டுப்படலைன்னா அவங்க இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்குற மாதிரி அது அந்த பிரச்சனையோட வீரியத்தை ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க.
0: ஓகே மேம், ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இந்த ஆக்ட்ல வந்து நீங்க அந்த ஒர்க்மேன் அண்ட் எம்ப்ளாயருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்குது இந்த ஆக்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இந்த ஒர்க்மேன் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க மேம்?
1: ஒர்க்மேன்ன்றதை சொன்னீங்கன்னா, இந்த ஆக்ட் படி ஒர்க்மேன் என்ன கான்செப்ட்ல என்ன வருவாங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரியில ஸ்கில்டா இருக்கலாம், அன்ஸ்கில்டா இருக்கலாம், கிளரிக்கல் ஒர்க், சூப்பர்வைசரி ஒர்க்ஸ், யார் மேனுவல் ஒர்க்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது, மேனேஜரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் தவிர என்ன ஒர்க், கிளரிக்கல் ஒர்க், சூப்பர்வைசிங் ஸ்கில், டெக்னிக்கல் ஒர்க்ஸ், ஸ்கில்டு ஒர்க், ஏதோ ஸ்கில் அவங்களோட ஸ்கில் யூஸ் பண்ணி பண்ணுறோன்ற ஒர்க், மெஷினரிஸ் டீல் பண்றதுக்கு அது ஒரு ஸ்க்ரூவிங் அந்த மாதிரி பண்றது, அது இல்லாம ஹெல்பிங் ஒர்க் பண்றோம், மேனேஜரியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க இல்லாதவங்க எல்லாருமே இந்த ஒர்க் மேன்ன்ற கான்செப்டுக்குள்ள வருவாங்க.
0: ஓகே, சோ இப்ப மேனேஜரியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கு பிரச்சனைகள் வருது அந்த எம்ப்ளாயர் கூட அப்படின்னா, இப்போ அதுக்கு எப்படி மேம்?
1: அவங்களுக்குள்ள அதுதான் சொன்னல, இந்த ஆக்ட்லயே வந்து மூணு தரம் இருக்கு, ஒர்க்மேனுக்கும் எம்ப்ளாயருக்கும். எம்ப்ளாயர்ன்றது மீன் பண்ணும் இந்த மேனேஜரியல் வந்து எம்ப்ளாயர்லுக்கு போவாங்க.
0: ஓகே,
1: சோ ஒர்க்மேன் ஒர்க்மேனுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் இந்த ஆக்ட் டீல் பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ்க்கும் ஒர்க்மேன்ஸ்க்கும் இவங்களுக்கும் வந்தாலும் அவங்களும் டீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயர் எம்ப்ளாய் இந்த மேனேஜரியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தகராறு வந்தாலும் அவங்களுக்கும் இந்த ஆக்ட்ல வந்து நிவாரணத்துக்கு போகலாம். அதிகமா ஒர்க்மேனுக்கும் எம்ப்ளாயருக்குள்ள பிரச்சனை தான் வந்தாலும் எம்ப்ளாயர் எம்ப்ளாய் மேனேஜரியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ரெண்டு HR ஒர்க் பண்றவங்களுக்கும் இல்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ரெண்டு எம்ப்ளாயிஸ்க்குள்ள இந்த நம்ம சொன்ன அந்த கிரிட்டீரியாக்குள்ள ஏதாவது தகராறுகள் வருது, ஒர்க்கிங் நேச்சர்ல, டிசிப்ளின்ல, இல்ல சூப்பர்விஷன்ல ப்ராப்ளம் வருது, இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல சேலரி

0: ஏதோ சம்பந்தப்பட்ட இந்த சம்மதிக்குள்ள ஆக்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு கவர் ஆகுதுக்குள்ள வந்தானா அவங்களுக்கும் இதுதான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம்.
1: ஓகே, ஸோ இந்த ஆக்டில் கவர் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரியா அந்த ஒரு நிறுவனத்தில் 100க்கும் மேற்பட்டவங்க வேலை செஞ்சாதான் கவர் ஆக முடியுமா மேம்?
0: இல்லை, 100 பேருக்கு உள்ளே அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஒர்க்கிங் ஒர்க் கமிட்டின்றது கண்டிப்பாக இருக்கணும்ன்றது சட்டப்படி இருக்கு. 100 பேருக்கு மேலே ஒரு ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க, இல்லை ஒரு நாள் கூட வந்து ஏதாவது பர்பஸ்க்காக வேலை செய்கிற வேறாங்கன்னா அப்போ ஒரு ஒர்க் கமிட்டின்னு இருக்கணும். அதில் 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருக்கு, மேனேஜரியல்லேருந்து இருக்கும், எம்ப்ளாயீஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருக்கும். கமிட்டி கட்டாயமாக வேணுன்றது தான் அந்த 100 பேரோட கண்டிஷன். பட் இப்போ ஒரு 80 பேர் ஒர்க் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது, அவங்களுக்கு கட்டாயமாக சட்டப்பூர்வமாக ஒரு கமிட்டி உருவாக்கி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் கீழே வர முடியாதுன்னு கிடையாது. அப்போ வரும்போது அவங்க அந்த ஒரு பர்பஸ்க்காக கன்சிலேஷன் ஆஃபீஸரை பண்ணலாம். கமிட்டி இருக்கிறதுக்கு தான் அந்த கிரிட்டீரியா 100 பேர்ன்றது சொல்லு.
1: ஸோ இந்த கன்சிலேஷன் ஆஃபீஸ் அப்படின்றது வந்துட்டு இப்போ ஜென்ரலாக கோர்ட் மாதிரியான ஒரு பொதுவான இடம், எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானாலும் அங்கே போய் நம்ம தீர்க்க முடியுமா? இல்லைனா வந்துட்டு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குமே தனியாக வந்து அந்த கன்சிலேஷன் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து அப்பாயிண்ட் பண்ணலாமா மேம்?
0: கோர்ட் மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போ கோர்ட்டில் ஒரு லேபர் கோர்ட்டுக்கு வரணும்னா கோர்ட்டில் தான் வரணுன்றது இருக்கு, அங்கே அது அப்படி இல்லை. இண்டஸ்ட்ரியில வைக்கலாம், இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு ப்ரிமிசஸ்ல அவங்க குளர்த்தி சொன்ன மாதிரி ஒரு கன்சிலேஷன் ஆஃபீஸரை இண்டிபெண்ட் ஆஃபீஸரை அவங்க அப்பாயிண்ட் நியமிச்ச பிறகு அவர்கிட்ட அவர் வந்து இந்த டைம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க ரெப்ரசன்ட் எம்ப்ளாயீஸுக்கு இருந்தால் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் அந்த என்ன பிரச்சனை இருக்கோ ஆப்போசிட் 2 பார்ட்டிஸ்க்கும் இன்டிமேஷன் பண்ணுவாங்க, இன்னைக்கு இந்த தேதியில இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கன்சிலேஷன் சமரசம் பேச வாங்கன்னு சொல்லி அவர் இன்டிமேஷன் பண்ண பிறகு அவங்க வந்து அந்த இடத்துல பண்ணலாம். அது இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் பண்ணலாம், வச்சுட்டு பண்ணலாம், இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அதை டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளேஸ் வேணும்னு இல்லை, அது அவங்களுக்குள்ள பார்ட்டிஸுக்கும் அந்த கன்சிலேஷன் ஆஃபீஸரும் கூட டிசைட் பண்ணி ஒரு இடத்துல டிசைட் பண்ணி இந்த இடத்துல நம்ம பண்ணலாம்ன்ற முடிவு பண்ணலாம்.
1: ஓகே மேம், ஐ மீன் 100 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணாதான் வந்து நம்ம கமிட்டின்றதே ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த ரிகன்சிலியேஷன் ஆஃபீஸ் அப்படின்றதுலாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப். ஸோ அந்த கமிட்டின்னு வந்தாலே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இதில் அடங்கிடுது. பட் 100 பேருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இப்போ அந்த இடத்துல கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சேலரி சம்பந்தமாகவோ இல்லை நீங்கள் சொன்ன என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஆக்டின் கீழே கவர் ஆகுமோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ ஒரு 80 பேர் இல்ல 70 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நடக்குது அப்படின்னா இப்ப இவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும் மேம்?
0: ப்ரொசீஜர்ஸ் இண்டஸ்ட்ரியல் அதான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி 100 பேர் இருந்தா கமிட்டி வேணும்ன்றது சட்டப்பூர்வமா இருக்கு. கமிட்டி இல்லைனாலும் இப்ப ஒரு பிரச்சனை உருவாக்கி இருக்குன்னா அவங்களுக்குள்ளேயே நம்ம இப்ப சமரசம் பேசுறதுக்காக இப்ப ஒரு கம்பெனியில ஒரு பிரச்சனை எம்ப்ளாயீஸ்க்கும் எம்ப்ளாயர்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்களோட ஹையர் ஆபீஷியல் ஆபீசர் எம்ப்ளாயர்ஸ்ன்றது மேனேஜீரியல் ஹையர் ஆபீசியல் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக சமரசமா பேசலாம். இதுக்கே ஒரு ஆபீசர் வச்சு கன்சிலேஷன் ஆபீசர் வச்சுதான் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. எம்ப்ளாயி ட்ரேட் யூனியன்ஸ் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு 10 பேருக்கு ஒரு பிரச்சனைனா 10 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஹெட்டா நியமிக்கலாம். எம்ப்ளாயர்ஸ் கூட வச்சுட்டு அவங்களோட மேனேஜரியல் ஹெட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்குள்ளே சமரசம் பேசி முடிவு பண்ண முயற்சி பண்ணலாம். பேசி முயற்சி முடிவடையாத பட்சத்துல தான் அவங்க கன்சிலேஷன் ஆபீசருக்கு போகலாம் போதும்.
1: ஓகே மேம், சோ இன்னும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். சோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.
2: बताए, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान.
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण.
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध. डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें. न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 2:16. காலத்தால் மாறாத கானங்களோடு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நானுங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல் கண்ணதாசன், வரிகள்ல விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி, இசையில டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து.

0: ஓகே டீச்சர் ஓகே, ஹவு டு யூ டு?
1: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
0: ஓகே டீச்சர் ஓகே, ஹவு டு யூ டு?
1: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
0: ஓகே டீச்சர் ஓகே, ஹவு டு யூ டு?

0: என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: காலத்தை வென்ற கானங்கள்ல வரும் பாடல் கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் தி சுசீலா பாடிய பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து.
4: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்.

0: பள்ளி கூடமா?
1: நேரம் 2:25. காலத்தை வென்ற கானங்கள்ல அடுத்த பாடல், வாளியின் வரிகள்ல வி குமார் இசையில, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் நினைவில் நின்றவள் திரைப்படத்திலிருந்து.

0: மாநிலத்தின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலத்தை வென்ற கானங்கள்ல வரும் பாடல், பாலியின் வரிகள்ல MS விஸ்வநாதன், இசையில TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலா பாடிய பாடல் இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: தினந்தோறும் அகத்தி இலையையும் அகத்தி பூவையும் சமைத்து உணவில் சேர்த்துக் கொண்டால் உடலில் தோன்றும் வெப்பம் தணிவதோடு பித்தம் நீங்கும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: காலத்தை வென்ற கானங்கள்ல வரும் பாடல், வாளியின் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக.

நேரம் 2:41. காலத்தை வென்ற கானங்கள்ல வரும் பாடல் பாலியின் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் செல்வமகள் திரைப்படத்திலிருந்து.

எக்காலத்து வென்ற கானங்கள்ல வரும் பாடல், கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, சாய்பாபா மற்றும் எல் ஆரீஸ்வரி பாடிய பாடல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 3 மணி ஒரு நிமிடம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். ஒரு பிரேக் அப்புறம் திரும்ப வரேன்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: இன்னைக்கு உலக ஆஸ்துமா தினம். மத்தவங்க முன்னாடி நாம நின்னு பேசும்போதோ இல்ல ஜாலியா கிரவுண்ட்ல விளையாடும் போதோ திடீர்னு மூச்சு திணறி ஒரு இருமல் வந்தா அந்த நிமிஷம் எவ்வளவு சங்கடமா இருக்கும். இது எதனால வந்துச்சு, சாப்பிட்ட சாப்பாடா இல்ல கிளைமேட்டா அப்படின்னு சின்ன சின்ன கவலை மனசுல அப்படியே வந்துட்டு போகும். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர்

0: இந்த மாதிரி ஆஸ்துமா பத்தின விஷயங்கள் தான் பேச போறோம். இதை பத்தி விளக்கம் அளிக்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்வான்ஸ் ஆன்சர் கொடுக்க நிலையத்துக்கு வந்திருக்காங்க சுவாச மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே கலையரசன் அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர்.
1: வணக்கம். வணக்கம்.
0: ஓகே டாக்டர், ஷோக்கில் போயிடலாமா?
1: போலாங்க.
0: முதல் கேள்வி, இந்த ஆஸ்துமா அப்படின்னா என்ன டாக்டர், ஜென்ரலா அப்படியே சொல்லுங்க.
1: ஆஸ்துமா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா மூச்சு குழாயில ஏற்படுற ஒரு அழற்சி, இங்கிலீஷில் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் ஏற்படுதுன்னா பொதுவாக அலர்ஜன்ஸ், அதாவது அது வந்து மகரந்த தூளாக இருக்கலாம், இல்லை தூசி டஸ்ட் அலர்ஜி, தூசியாக இருக்கலாம். சில பேருக்கு சாப்பாடு கூட ஒத்துக்காது, ஃபுட் அலர்ஜி, புரியுதுங்களா? ஸோ ஏதோ ஒரு அலர்ஜி காரணத்தினால ஏற்படக்கூடிய மூச்சுக்குழாய் சுருக்கம். அது மட்டும் இல்லாமல் சளியும் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் மூச்சுக்குழாயிலிருந்து. ஆமாம், இது எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருமல், மூச்சு திணறல், ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, இது கூட தும்மல், மூக்கு ஒழுகுதல், அந்த மாதிரி மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கலாம்.
0: நிறையா லிஸ்ட்டு, இருமல், தும்மல், மூக்கு ஒழுகுதல்.
1: ஏன்னா காற்று நம்ம சுவாசிக்குள்ளே மூக்கு வழியாகவும் உள்ளார போகுது இல்லைங்களா? ஸோ மூக்குலேயும் அந்த அலர்ஜி படுகிறப்ப மூக்குலேயும் அரிப்பு ஏற்படலாம், தண்ணி சுரக்கலாம் மூக்கிலிருந்து, இல்லை தும்மல் வரலாம், அடுக்கு தும்மல் மாதிரி.
0: ஓகே டாக்டர், இது வர்றதுக்கு வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்கா, இல்லை சுற்றுச்சூழல், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மகரந்த தூள் மாதிரி நிறைய சுற்றுச்சூழல் தான் காரணமாக இருக்குமா?
1: இரண்டுமே காரணமாக இருக்கலாங்க.
0: ஓகே.
1: ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு வரும்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி? மரபணு மூலயமா. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு யாருனா ஒருத்தவங்களுக்கு, அப்பாவோ இல்லை அம்மாவுக்கோ யாருனா ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி இருந்தாலும 40-50% அவங்களோட குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவே ரெண்டு பேருமே அலர்ஜினா அந்த பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும், 80% கிட்ட வாய்ப்பு இருக்கு குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு. ஸோ மரபணு மூலயமா வர்றது ஒரு ஸ்ட்ராங் ரீசன். ஆனால் அவங்களுக்கு அந்த இது இருந்தாலும் அவங்க அந்த என்வரன்மெண்ட்ல எக்ஸ்போஸ் ஆகக்குள்ள தான் அவங்களுக்கு வந்து அது ட்ரிகர் ஆகி ஆஸ்மாவாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீசிங் இருந்தாலும் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் நான் அந்த என்வரன்மெண்ட்டில் இருக்கிறேன், ஒரு தூசியான என்வரன்மெண்ட்டில் இருக்கிறேன், இல்லை ஒரு பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஒரு கண்ட்ரியில் இல்லை ஸ்டேட்டில் இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ஆல்ரெடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான வழிவகையும் ஏற்படுறப்ப எனக்கு சுலபமாக அது ஆஸ்மாவாக மாறிடுது.
0: ஓகே, நான் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகினீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்துடும், அப்படி தான்.
1: ஆமாம், அப்படி தான்.
0: ஓகே டாக்டர், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்க நினச்சேன், இது ஒரு தொற்று வேதா டாக்டர், இது வந்து மற்றவங்களே நம்மகிட்ட பரவுமா?
1: இல்லை இல்லை, கண்டிப்பாக இது வந்து தொற்று வேதி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா, அதெல்லாம் தொத்து வியாதி, இது வந்து தொத்து வியாதி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஃபேமிலியில் ரத்த சொந்தங்களுக்குள்ள ஏற்படலாம், ஆனால் தொத்து வியாதின்னு சொல்ல முடியாது, அது மரபணு மூலமா வர்றது, புரியுதுங்களா?
0: ஸோ
1: ஒரு ஆஸ்மா பேஷண்ட் கூட நம்ம பேசுறதுனாலயோ தொடுறதுனாலயோ இல்லை அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுனாலயோ நமக்கு பரவாது.
0: ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் என்ன கேட்கணும்னா, இது எந்த வயசுல இருக்கவங்களை டார்கெட் பண்ணுது?
1: பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. பொதுவாக சிம்டம் வந்து 3-4 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப பச்சிளம் குழந்தைக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மெச்சூர் ஆகிருக்காது. அதனால் 1-5 மாதத்துலலாம் ஆஸ்மா வராது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி மெச்சூர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகும், அதன் பிறகுதான் அதோட அறிகுறிகள் தெரிய வரும். ஸோ பொதுவாக ஆஸ்மா வந்து சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் ஆரம்ப கட்டத்தில் அதிகமாக இருக்கும். பட் கொஞ்சம் வயசானவங்கன்னு பார்த்தீங்கன்னா 20-30 வயசில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
0: 40 வயசு கடந்த ஆண்களுக்கு
1: அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு.
0: ஓகே டாக்டர், இந்த ஆஸ்துமா வரும்போது லங்ஸுக்கு என்னதான் டாக்டர் ஆகும், கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ சுவாசிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மகரந்த தூளை எடுத்துக்கோமே, நம்மளை சுற்றி நிறையா புல்கள் இருக்கு இல்லைங்களா, புட்கள், காங்கிரஸ் கிராஸ் இல்லை கோரை புல், அதெல்லாம் பாருங்கள். ஏன் இந்த இது சீம கருவேலை மரம், அந்த பூ, அதில் இருக்க மகரந்த தூள் எடுத்துக்கோங்க, நாம் அது காற்றுல வந்து பறந்துக்கிட்டு இருக்கோம், நாம் அதை சுவாசிக்கிறப்ப அது நம்ம மூச்சுக்குழாயில் போய் படியும். அது படிஞ்ச உடனே என்ன ஆகுனா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆஸ்மா இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக சளி வழியாக வெளியே வந்துடும், துப்பிடுவாங்க. ஆனால் ஆஸ்மா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அதை வந்து பாடி வந்து அதை வந்து ஒரு ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டாக நினச்சி சில கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும், சில வேதியியல் மாற்றங்கள்லாம் நம்மளோட மூச்சுக்குழாயில் ஏற்படும். அதனால் என்ன ஆகுனா நுரையல் சுருக்கம், அதிகமாக சளி சுரக்கிறது, மூச்சு திணறல், இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும். இது வந்து ஒவ்வொரு தடவையும் இது நடக்கக்குள்ள, ஸோ ஒரு தடவை நீங்கள் சுவாசிக்கக்குள்ள அந்த மகரந்த தூள் போகுது இல்லைங்களா உள்ளார, ஸோ அடுத்தடுத்த இது வந்து அதிகமாகிட்டே போகும் அந்த சிம்டம். ஆரம்பத்தில்

0: கம்மியாக இருக்கும், அப்புறம் போக போக அதிகமாகிட்டே போகும். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது. ஒரு சாதாரண ஒரு டஸ்ட்டை கூட அது வந்து ஒரு பெரிய எதிரி மாதிரி நினச்சி
1: வந்துட்டான் கெமிக்கல் அனுப்பு.
0: கரெக்ட். அதிகப்படியான கெமிக்கல், அதிகப்படியான இன்ஃப்ளமேஷன், அழற்சின்னுவாங்க தமிழில், அது ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சைட் எஃபெக்ட் வருது. அதில் ஒன்று தான் வந்து மூச்சு குழாய் சுருக்கம், அதனால் வந்து மூச்சுத்திணறல் ஏற்படுது. அதிகப்படியான சளி சுரக்குது, அதை வெளியே தள்ளுறதுக்காக, அந்த அலர்ஜனை வெளியே தள்ளுறதுக்காக அதிகப்படியான சளி சுரக்கும். ஸோ இதனால தான் அந்த அறிகுறிகள் எல்லாமே வர்றது. ஸோ நார்மலாக இருக்கிறவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக ஓவர் டிரைவாக வேலை செய்யுது அவங்களுக்கு. அதுதான் மெயின் ரீசன்.
1: தெளிவாக புரிய வச்சிட்டீங்க டாக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கணும்னு இப்போ நார்மல் சளி சொன்னீங்களா டாக்டர், சளி சொன்னீங்க, இப்போ நார்மலாக சளி பிடிக்குது, இதுக்கும் ஆஸ்துமா இருக்கவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஆஸ்துமா இருக்கிற சளிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்?
0: ஓகே, அது வந்து ஆஸ் சச் அப்படியே நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஆஸ்துமா சளி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து தொடர்ந்து இருக்காது, விட்டு விட்டு வரும். பொதுவாக வந்து இந்த மழை நாட்கள், குளிர் நாட்களில் அதிகமாக வரும் உங்களுக்கு இருமல், சளி, மூச்சு திணறல் அதெல்லாம். நார்மல் சளி வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வித் ஆர் வித்தவுட் ட்ரீட்மெண்ட் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே சரியாயிடும். நாள்பட்ட இருமல் சளி இருக்குதுன்னா நீங்கள் ஆஸ்மா மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிபியும் இருக்குது, டிபி காசநோய். ஸோ அதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இரண்டு வாரத்துக்கு மேலே இருமல் வந்து சரியில்லாமல் சரியாகாமல் இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல மருத்துவரை அணுக வேண்டும். சளி டெஸ்ட்டோ இல்லை எக்ஸ்ரேவோ இல்லை ஆஸ்துமாவுக்கான டெஸ்ட்டோ நீங்கள் பண்ணுறது நல்லது.
1: அவங்க அதை முடிவு பண்ணிப்பாங்க.
0: ஆமாம், கண்டிப்பாக ரெண்டு வாரம் வச்சுக்கோங்க.
1: ஆரம்பத்தில்
0: வந்து மைல்டாக, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். போக போக ஒரு ஒரு தடவையும் அவங்க அந்த அலர்ஜினுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்குள்ள தான் வந்து பிரச்சனை வந்து அடிக்க பெருசாகிட்டே போகும். ஸோ ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மூக்கில் ஒரு நமநமப்பு, இல்லை மூக்கில் ஒரு சின்ன அரிப்பு, மூக்குல இருந்து வெறும் தண்ணி ஊத்துறது, அடுக்கு தும்பல்னு வாங்க, தொடர்ந்து ஒரு 8 தடவை 10 தடவை தும்புவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் உங்களுக்கு, ஒரு மாதிரி சொல்ல தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு இழுக்க முடியும், ஆனால் வெளியே விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. செஸ்ட் டைட்னஸ், டைட்டாக இருக்கு எனக்கு, ஃப்ரீயாக இல்லை மூச்சு விடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா மூச்சு விடக்குள்ள சவுண்ட் கேட்கும், நெஞ்சுக்குள்ளார ஒரு மாதிரி விசிலிங் சவுண்ட், ஒரு விசில் ஊதுற மாதிரியோ இல்லை ஒரு பூனை கத்துற மாதிரியோ நெஞ்சுக்குள்ளே அவங்களுக்கே சைலண்டாக இருக்கக்குள்ளோ கேட்கும், இரவு நேரங்கள்லையோ இல்லை அமைதியாக படுத்துட்டு இருக்கக்குள்ளேயோ அவங்களுக்கு கேட்கலாம். இது இல்லாமல் அதிகப்படியான இரும்பல், சளி சளி உற்பத்தி ஆகிறது, இது எல்லாமே வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா அலர்ஜின்றப்ப அது உடம்புல எந்த பாகத்தை வேணாலும் பாதிக்கலாம், கண்ணை பாதிக்கலாம், கண் செவந்து கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றும், கண் அரிக்கும். நான் சொன்ன மாதிரி மூக்கு நான் நுரையீரல் பற்றி பேசிட்டேன், சில பேர் காது அரிப்பு கூட ஏற்படும் அலர்ஜினால், காது அடைச்சிக்கும்.
1: இதுக்கும் ஆஸ்துமாக்கும் சம்மந்தம் இருக்கு.
0: அலர்ஜின்றது ஒரு பொதுவான இது, ஒரு பொதுவான காரணி, அதோட பன்முகங்கள் இது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சிம்டம் இருக்கும். பொதுவாக அது காற்றுல இருக்கிறதுனால நம்ம சுவாசிக்கிறப்ப நுரையீரலும் மூக்கும் தான் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுது. இது இல்லாமல் கண்ணில் அந்த மகத்தூள் படக்குள்ள கண்ணிலேருந்து செவந்து போய் கண் அரிப்பு, கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி அறிகுறிகள் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காது, தொண்டையில் அரிக்கும், தொண்டையில் அரிப்பு அந்த மாதிரி ஏற்படும். இது இல்லாமல் ஃபுட் அலர்ஜி, அது ஒரு தனி டாபிக். அது அதாவது சில பேருக்கு வந்து நான்வெஜ்லாம் ஒத்துக்காது, சீ ஃபுட் ஒத்துக்காது, ஷெல்ஃபிஷ் அலர்ஜி, முட்டை ஒத்துக்காது, அது ஒரு தனி கேட்டகரி. அது இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு தோல் அலர்ஜியும் ஏற்படலாம், ஸ்கின் அலர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் காப்பு போடுவாங்க, சில பேர் வாட்ச் கட்டுவாங்க, இல்லை கவரிங் நகை போடுவாங்க, அது வந்து கான்டாக்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அது காற்று மூலியமாலாம் பரவறதில்லை, டைரக்ட் கான்டாக்ட். ஸோ அந்த நிக்கல் அந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து நேரடியாக தோலில் படுறப்ப ஏற்படுற அலர்ஜி. ஸோ அலர்ஜி என்பது பன்முகத்தன்மை கொண்டது. அதில் நாம் பேசுறது வந்து ஆஸ்மா, வீசிங், அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி அப்படி நம்ம வச்சுக்கலாம்.
1: அப்போ பெரிய டாபிக் போயிட்டு டக்குன்னு அப்படியே சந்திக்கல வந்து நின்றுட்டீங்க. ஓகே டாக்டர், நம்ம பிரேக் அப்புறம் திரும்ப பேசலாமா? நேர்களை நாங்கள் திரும்ப வரோம். ஸ்டேட் யூனிட் எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 என்று உங்கள் மனதோடு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை,
3: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டிராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 3:18. வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம ஆஸ்துமா பத்தின விஷயங்கள் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம கூட சுவாச மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே கலையரசன் அவர்கள் இருக்காங்க. டாக்டர், நெக்ஸ்ட் என்ன கேட்கணும்னு நினைச்சோம்னா சிம்டம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப வந்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ஒரே மாதிரி அறிகுறிகள் தான் வருமா இல்ல டிஃபர் ஆகுமா?
1: இல்ல, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா. முத விஷயம் சின்ன பசங்களால அவர்கிட்ட சொல்ல முடியாது, அதனாலே வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் பெரியவங்களோட. பெரியவங்களை நீங்க கேட்டாலே சொல்லிடுறாங்க உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் 2 வயசு 3 வயசு குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அறிகுறிகளுமே அவங்களுக்கு வந்து சிலது பொதுவானதா இருந்தாலும் சிலது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா தும்பல், மூச்சு திணறல், அந்த அல்ல கட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, விலை எலும்புலாம் உள்ளார இழுத்துக்கும் ரொம்ப மூச்சு வாங்கக்குள்ள. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வாக இருக்கலாம், இந்த நேரமும் ஒரு சோர்வு, சாப்பிட மாட்டாங்க ஒழுங்காக, அதனாலேயே அவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அறிகுறிகளும் அவங்களுக்கு தென்படலாம். அடிக்கடி சளி பிடிக்கிறது, அதாவது அது வந்து இன்ஃபெக்ஷனா இல்லை வீசு ஆஸ்மானால வர சளியான்னு நம்மளால சொல்ல முடியாது, டாக்டரால தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி ஒரு குழந்தைக்கு சளி பிடிக்குது, ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது, மூக்கு அடிக்கடி ஊத்திக்கிட்டே இருக்கு, அந்த மாதிரினா எஸ்பெஷலி அவங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்குனா ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி இருக்கு, ஒவ்வாமை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து குழந்தை நல மருத்துவரை பார்க்கறது நல்லது.
0: ஓகே டாக்டர்,
1: அதுக்காக எல்லா சளியும் நீங்க பயந்து போய் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. தொடர்ச்சியா இருக்கு அந்த சளி, குறிப்பா பனி நாள் மழை நாள் அதிகமா இருக்கு, பிளஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி இருக்கு அப்படின்றப்ப ஒரு செக் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது.
0: ஓகே, இது மூணு ஒன்று சேரும்போது நம்ம செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுதான்.
1: நல்லது.
0: ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது ஆஸ்துமா பேஷண்ட் அது எந்த அளவு பாதிக்குது?
1: நீங்கள் காலநிலை மாற்றம்னா எப்படி கேட்குறீங்க? நீங்கள் வந்து பொல்யூஷன், அதாவது காற்று மாசுபாடு அந்த மாதிரி கேட்குறீங்களா, இல்லை வந்து இந்த தண்டர், அதாவது
0: மழைக்காலம்
1: புயல் அந்த மாதிரி வருது,
0: வெயில் காலம் அதிகமாக இருக்கும்போது, இது மாதிரி காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சஸ் வரும்போது ஆஸ்துமா பேஷண்ட் எப்படி பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்குது?
1: பொதுவாக வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாக வர்றது பனி நாள் மழை நாட்களில், அதாவது மான்சூன் சீசன் சொல்லுவாங்க, காற்று அதிகமாக அடிச்சு ரோட்ல இருக்க தூசி இந்த மகரந்த தூள்லாம் பயங்கரமா காத்துல அடிச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் பரவும் இல்லைங்களா. மழை வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி காற்று அடிக்கும் கொஞ்ச நேரம், ஆடி மாசம் அந்த மாதிரி மான்சூன் சீசன், அப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த தொந்தரவு அதிகமா இருக்கும். அதே மாதிரி பனி நாள் மழை நாள்ல வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான காற்று, நார்மலாகவே ஹியூமிடிட்டி அதாவது ஈரப்பதம், காற்றோட ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும் குளிர் நாள்லயும் மழை நாள்லயும். ஸோ அதிகப்படியான ஈரப்பதம் அதுவுமே வந்து சுவாசிக்கிறப்ப உள்ளார வந்து இரிட்டேட் பண்ணும் நம்மளோட மூச்சுக்குழாயை, அது இரிட்டேட் பண்ணி அவங்களுக்கும் அந்த சமயத்தில் வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக வரும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பனி நாள் மழை நாளில் அடிக்கடி வைரல் சளி பிடிக்கும், வைரல் காய்ச்சல், அதுவும் நார்மலாக சளி பிடிக்கும் இல்லைங்களா, வைரல் சளி மூக்கில் தொண்டையில், அதுவும் ஆஸ்மாவை ட்ரிகர் பண்ணும். அதுவும் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மழை நாள் பனி நாளில் தான், தொண்டை இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு புரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி சளி பிடிக்கிறது. ஸோ அந்த வைரல் சளியுமே வந்து ஆஸ்மா சளியை அதிகப்படுத்துறதுக்கான, அந்த தீவிரத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன், அதாவது கோடை நாட்களில் அந்தளவுக்கு தொந்தரவு இருக்காது, ஆனால் அவங்க வந்து அடிக்குவேட் வாட்டர் எடுத்துக்கணும், போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் கோடை நாட்களில். அதே மாதிரி அதிகமாக வேர்க்கிற மாதிரி இல்லை ஓப்பன் ஏரில் போகிறது, ஓப்பன் சன்னில் போகிறது, அந்த மாதிரி சில ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா கோடை நாட்களில் பொதுவாக அவங்க நல்லா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதிக பிரச்சனை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பனி நாள் மழை நாள்
0: காலம் குளிர்காலம் தான்.
1: ஆமாம், அதுதான் அதிக பிரச்சனை கொடுக்குது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஆஸ்துமால வகைகள் டைப்ஸ் எதுவும் இருக்கா டாக்டர்?
1: அதை பல வகைப்படுத்தலாம், அர்லி ஆன்செட் லேட் ஆன்செட்னு சொன்னா ரெண்டாவது அர்லி ஆன்செட் லேட் ஆன்செட்னு சொல்லுவாங்க. அர்லி ஆன்செட்னா சின்ன வயசுலேயே அறிகுறிகள் தென்படுறது, லேட் ஆன்செட்னா 30 வயசு 40 வயசு கழிச்சு, சின்ன வயசுல அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இருந்திருக்காது, 30-40 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஆஸ்துமாவே டெவலப் ஆகும். இது ஒரு வகையாக வகைப்படுத்தலாம். இன்னொன்று அது ஏற்படக்கூடிய சூழல் இல்லை எதனால் வருது அப்படின்றத நம்ம இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணால் ஆஸ்மா வரும், ஒரு சில பேருக்கு ப்ரெக்னன்சி எப்போ மட்டும் ஆஸ்மா.

0: இருக்கும்.
1: இப்போ ப்ரெக்னென்சி சுகர் கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்து நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி ஆஸ்துமா?
0: ஆமாம், ப்ரெக்னென்சி ஆஸ்துமா ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ரேர் அது, புரியுதுங்களா? எக்ஸசைஸ் பண்ணக்குள்ளே வரும், ஒரு சில பேருக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கிறப்ப வரும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜியே இல்லாமல் வரும், நான் அலர்ஜி காஸ்மான்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? நம்ம இவ்வளோ நேரம் அலர்ஜியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இதிலே நான் அலர்ஜி காஸ்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்னால இரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூச்சுக்குழாயை எது இதெல்லாம் வந்து இரிட்டேட் பண்ணுதோ, கெமிக்கல் பவுடர் அந்த மாதிரி விஷயங்கள்னால வரக்கூடிய ஆஸ்துமா. ஸோ இந்த மாதிரி பல வகைப்படும். ஆனால் பொதுவாக நாம் பார்க்கறது வந்து இது அலர்ஜியா நான் அலர்ஜி காஸ்மாவா, சின்ன வயசுலேருந்தே இருக்கா இல்லை லேட்டாக வந்திருக்கான்னு, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் மாறுபடும்.
1: ஓகே,
0: இப்போ அலர்ஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே மெயின் ட்ரீட்மெண்ட் இன்ஹேலர் தான், அதை பற்றி நம்ம பிறகு பேசலாம். ஆனால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் மாறுபடும். ஆமாம், அதனால் எந்த வகைன்னு வகைப்படுத்துறது நல்லது.
1: ஓகே, நம்ம முதல்ல என்ன வகைன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா. ஓகே டாக்டர், இப்போ இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து இப்போ ஜில்லுன்னு என்ன சாப்பிட்டா ஜில்லுன்னு சாப்பிடாத ஆஸ்துமா வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட போனால் அவ்வளோ ஜில்லுன்னு சாப்பிட்டா ஆஸ்துமா தான் வரும்னு சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்?
0: கண்டிப்பாக அதுக்கான ரிலேஷன் இருக்குது. ஜில்லுன்னு மட்டும் கிடையாது, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்டா எனக்கு வந்துடும் டாக்டர். ஒரு சில பேர் வந்து சில கீரை வகைகள், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் நீர் நீர் காய்கறிகள், அதாவது சுரக்காய், புடலங்காய், ரேடிஷ், முள்ளங்கி, புரியுதுங்களா, தயிர், அப்புறம் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது லெமன், சாத்துக்குடி, கமலாப்பழம், அதெல்லாம் சாப்பிட்டா வருதுன்றாங்க. இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபுட் அலர்ஜி அது தனி. ஃபுட் அலர்ஜினா என்னென்னா, அந்த ஃபுட்டை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுறது, அது ஒத்துக்கவே ஒத்துக்காது, அது வந்து லூஸ் மோஷன் போகலாம். சில சமயம் சிவியர் நட் அலர்ஜி, அதாவது நட் அலர்ஜினா அந்த விதைகள் கொட்டைகள் இருக்கு இல்லைங்களா, முந்திரி பயிறு இல்லை பாதாம் பருப்பு, அதுக்கெல்லாம் அலர்ஜி ஏற்பட்டதுன்னா ரொம்ப உயிருக்கே ஆபத்தாக கூட போய் முடியலாம், அனஃபிலாக்சிஸில் போய் முடியலாம்.
1: நட் அலர்ஜி?
0: ஆமாம் ஆமாம், நீங்கள் ஆங்கில படங்களில் கூட பார்த்துருக்கலாம், பீனட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க, இது வேர்க்கடலை அலர்ஜி, அது கொஞ்சம் போனால் கூட அவங்களுக்கு உடனே மூச்சு திணறல் சிவியராக ஏற்பட்டு உயிர் உயிர் போற நிலைமை கூட ஏற்படலாம், அது தனி, அது ஃபுட் அலர்ஜி. ஆனா இதனால ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு, இப்போ நான் சொன்ன இந்த ஃபுட்டு சொன்னேன் இல்லைங்களா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு அது எடுத்தால் ஆஸ்மா அதிகமாகிறது அது அலர்ஜின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த உணவுகளில் இருக்கிற ஒரு சில கெமிக்கல்கள், சல்ஃபைட், சாலிசிலேட் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக உப்பு இருக்கிற உணவு, அதிக ஃபேட் இருக்கிற உணவு, சுகர் இருக்கிற உணவு, இதெல்லாம் சில கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றீங்க இல்லைங்களா, அதில் வந்து இது ஆட் பண்ணுறாங்க, எம்எஸ்டி, மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்னு சொல்லிட்டு, அஜினோமோட்டோ அப்படின்னு நமக்கு பிராண்ட் நேம் தெரியும். ஸோ இந்த கெமிக்கல்னால இரிட்டேட் ஆகி ஏற்கனவே ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு இந்த கெமிக்கல் உட்கொள்கிறப்ப அது இரிட்டேட் பண்ணி ஆஸ்மா அறிகுறிகள் அதிகமாகும். ஸோ இது ஃபுட் அலர்ஜின்னு நம்ம நேரடியாக சொல்ல முடியாது, ஆனால் வந்து இருக்கிற ஆஸ்மாவை அதிகப்படுத்தும் இந்த உணவுகள் சாப்பிட்டா, ஏன்னா அதில் ஒரு சில கெமிக்கல் இருக்குது, ஒரு அது ஒரு ஆசிடாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி சல்ஃபைட், சாலிசிலேட் அந்த மாதிரி ஒரு கெமிக்கலாக இருக்கலாம், புரியுதுங்களா?
1: ஓகே ஓகே.
0: அது அதே மாதிரி இப்போ ஜில்லுன்னு தண்ணி தண்ணியில் கை வைக்கிறது, இல்லை ஜில்லுன்னு தலையில் தண்ணி ஊற்றுறது, அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். அது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மூலயமா வந்து உங்களுக்கு, இப்போ நம்ம தொடுறது எல்லாமே வந்து நரம்பு மூலயமா தானே தெரியுது மூளைக்கு. இப்போ நீங்கள் ஜில்லுன்னு தலையில் தண்ணி ஊற்றக்குள்ள அந்த ஷாக், திடீர்னு ஜில்லுன்னு டெம்பரேச்சர் மாறுது இல்லைங்களா, நார்மலாக இப்போ இப்போ நீங்கள் 35 டிகிரியில் உட்காந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 20 டிகிரி தண்ணி எடுத்து ஊற்றக்குள்ள ஒரு ஷாக்கில் அந்த நரம்பு மூலயமா ஒரு ஷாக் போகக்குள்ள திடீர்னு அப்படியே மூச்சு கூட சுருக்கம் ஆகும். அதனால் ஏற்படக்கூடிய நரம்பு மூலயமா ஏற்படக்கூடிய இது ட்ரிகர், அது
1: ட்ரிகர்.
0: அதான்
1: ஓகே டாக்டர். இன்னொன்று காமனாக இப்போ வீட்டில் வந்து பெட்ஸ் வளர்க்கும் போது அந்த பெட்ஸால் வந்து ஆஸ்தமா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க உண்மை?
0: ஆக்சுவலி அதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது, மறுபடியும் இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி ரெண்டு விதம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்தே ஆக்சுவலி ரொம்ப நாளாக பெட் வளர்க்குறாங்க, நாய், பூனை, மாடு, ஆடு, அது கூட வளர்கிற குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி ஆஸ்மா வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி.
1: கம்மி தான்,
0: கம்மி. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்து, நான் சொன்ன இல்லைங்களா, அவங்களோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மெச்சூர் ஆகிறதுக்கு சில வருஷங்கள் ஆகும், 1 or 2 years ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க நாய் கூட பூனை கூட சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த பூனையில் இருக்க அந்த முடியாக இருக்கட்டும், இல்லை மற்ற அதோட எச்சமாக இருக்கட்டும், அவங்க மேலப்பட்டு அவங்க அதுக்கு சென்சிட்டிவ், ஐ மீன் அவங்க பழக்கப்பட்டுருவாங்க அவங்க உடம்பு.
1: ஓகே,
0: அதனால் ட்ரிகர் ஆக மாட்டாங்க வயசானது. ஆனால் ஆல்ரெடி ஆஸ்மா இருக்கிறவங்க புதுசாக ஒரு நாயோ புனையோ கொண்டு வராங்கன்னா அதோட

0: முடி உதறக்குள்ள அதை சுவாசிக்கிறப்ப அதோடய எச்சம் படுறது அந்த மாதிரி இதெல்லாம் படுறப்ப அதை வந்து நம்ம பாடி வந்து அது ஒரு ஃபாரின் கெமிக்கலாக தான் ட்ரீட் பண்ணும், அது ஒரு அலர்ஜியாக தான் ட்ரீட் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மாடு ஆடு நாய் பூனை கூட வளர்ந்தவங்களுக்கு ஆஸ்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் ஆஸ்மா பேஷண்ட் புதுசாக ஒரு நாய் பூனை ஆடு மாடு கிட்ட போகிறாங்கன்னா அதனால் அது பாடியிலேருந்து விடுற ஹேரோ இல்லை எச்சமோ அவங்க மேலே படுறப்பையோ இல்லை சுவாசிக்கிறப்பையோ அவங்களுக்கு அதனால் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
1: அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்.
0: ஆமாம், எல்லா டைமும் சொல்லலை. இப்போ எல்லா ஆஸ்மா பேஷண்ட்டும் பூனையை தூக்கி வச்சா எல்லாருக்குமே வீசிங் வரும்னு கிடையாது, சில பேருக்கு வரலாம், பர்சன்டேஜ் ஒரு 20-30% வரலாம்.
1: ஓகே, இது வரலாம் வராமலே?
0: ஆமாம், வரலாம் வராமல் போகலாம். ஆஸ்மா பேஷண்ட் இருக்கிறவங்க நாய் கூட வச்சிருக்கிறாங்க வீட்டில்,
1: பொறுத்து தான் இருக்கு.
0: ஆமாம், அவங்க அதுக்கு எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான், பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம பிளாங்கெட்டாக சொல்ல முடியாது நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, ஆஸ்மா பேஷண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே தயிர் எடுத்துக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேர் தயிரும் சாப்பிட்றாங்க, ஒத்துக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர் நாய் பூனையும் வச்சிருக்காங்க,
1: பேஷண்ட்டை பொறுத்து தான் மாறுபடும்.
0: ஆமாம், நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தா தான் தெரியும் அது உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி.
1: வாங்க பூனைக்கு வந்து.
0: ஆனால் வாய்ப்புகள் அதிகம், அவ்வளோதான். நார்மல் ஆளுங்களோட அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த ஆஸ்துமா இருக்கவங்க நார்மலாக உடற்பயிற்சி இந்த ஜிம்முக்கு போகிறது அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம்?
0: தாராளமாக பண்ணலாங்க, நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். அதுதான் வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்கான நோக்கமே அதுதான். அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது இல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இது இருக்கு நான் அது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடங்கி போயிடக்கூடாது. ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டோட நோக்கமே அதுதான், புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு மூச்சு குழாய் இது அடைப்பு இல்லை சுருக்கம் இருக்கிறப்ப எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள நேச்சுரலாக மூச்சு வாங்கும். அதற்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இன்ஹேலர் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க தாராளமாக நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம்.
1: ஏன் கேட்டேன்னா,
0: ஏன் நிறைய அத்லெட்டிக்ஸ் வந்து ஆஸ்மேட்டிக்ஸுங்க. நீங்கள் ஒலிம்பிக்ஸில் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா ஓட்டப்பந்தய வீரர்கள் அத்லெட்டிக்ஸ் வந்து நிறைய பேர் ஆஸ்மேட்டிக்.
1: இது கண்டிப்பாக நம்ம நேரம்
0: இன்னும் யூஸ் பண்ணுறாங்க,
1: என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.
0: கண்டிப்பாக,
1: ஏன் இது கேட்டால்
0: ஒலிம்பிக் வரைக்கும் போய் விளையாடுறாங்க இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு.
1: எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பையன் இருப்பான் ஆஸ்துமா, அவன்கிட்ட சொல்லிவிடுவாங்க நீ ஆஸ்துமா ஓடக்கூடாது, நீ ரன்னிங் ரேஸில் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்கிட்டே சொன்னதால நாங்கள் பார்க்கும்போது கூட நீ ஓடக்கூடாதரா, உனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய்டும். அப்படி
0: அவருக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணக்குள்ளே ஒருவேளை அந்த ஆஸ்துமா அட்டாக் வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம கைவசம் நமக்கு அந்த இன்னேலரோ இருக்கணும், இல்லை நெபுலைசரோ இல்லை பக்கத்தில் டாக்டரோ இருக்கணும்.
1: ஓகே,
0: அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டு தாராளமாக பண்ணலாம்.
1: நல்ல செய்தி டாக்டர், அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணலாம், உடற்பயிற்சி போகலாம், ஜிம்முக்கு போகலாம்,
0: கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்விமிங் பண்ணலாம், எதுவும் பண்ணலாங்க, தடை இல்லைங்க. ஆஸ்துமா வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்கு தடை இல்லை.
1: ஓகே டாக்டர், இந்த நல்ல செய்தியோட நான் பிரேக் போயிட்டு வந்தா நேரங்களே இணைந்திரங்களை தப்பம் பிரைன் போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோட.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னா பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த வகையில் நான் என்ன கேட்க போறேன்னா, புகைப்பழக்கம் இது வந்து ஆஸ்துமாவை எந்த அளவுக்கு பாதிக்கும்?
1: கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புகை பழக்கத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்போஸ் ஆகிறது, இன்னொன்று அந்த நபர் வந்து புகைப்பிடிக்கிறதுனு வச்சுக்கலாம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நபரோட அம்மாவோ இல்லை அப்பாவோ புகைப்பிடிக்கிறாங்கன்னா, அது வயிற்று அவங்க வயிற்றில் இருக்குள்ளே அவங்க அம்மா வந்து அந்த புகைகளை சுவாசிக்கிறாங்கன்னா, அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வந்து இப்போ அந்த புகையிலை புகை, அதாவது சிகரெட் புகை இல்லை பீடி புகை, அதை சுவாசிக்கிறாங்க நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து புகைப்பாரு, இவங்க பக்கத்தில் சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க, அம்மா வந்து பேசிவ் ஸ்மோக்கிங், கரெக்ட், எக்ஸாக்ட்லி, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் ஆர் பேசிவ் ஸ்மோக்கிங். அப்படி இருக்கக்குள்ள வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அம்மா சுவாசம் மூலியமாக அது உள்ளே போயிட்டு ரத்தத்தில் கலந்து அது வீசிங்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிறந்த பிறகு. இன்னொன்று, அந்த நபரே வளர்ந்து புகைப்பிடிக்கிறாருன்னு வச்சுங்களேன்.

0: அவருக்கு ஆல்ரெடி ஆஸ்மாவுக்கான இது இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அவர் புகைப்பிடிக்கிறாருன்னா அவருக்கு அந்த புகையின் அந்த புகையில் இருக்கிற கெமிக்கல் இரிட்டன்ஸ் காரணமாக ஆஸ்மா டெவலப் ஆகலாம். இல்லை ஏற்கனவே ஆஸ்மா இருக்குன்னா அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப தீவிரமாகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து புகைப்பிடிக்கிறது பொதுவாகவே தவறு, விட்டுறது நல்லது.
1: பொதுவாகவே தவறு, ஆஸ்துமா இருக்கிறவங்கன்னா
0: தொடவே தொடறது நல்லது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் கேன்சர் உண்டு பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணும், அதனால டிபி அந்த மாதிரி பல நோய்கள் வரலாம். ஸோ பொதுவாகவே அது மட்டும் இல்லாமல் அது எங்கே வேணாலும் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். புகை வாயில் இருக்க வாயில் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம், நுரையீரல் கேன்சர், வயிறு கேன்சர் அந்த மாதிரி. ஸோ புகைப்பழக்கத்தை விடுறது எல்லாருக்குமே நல்லது.
1: ஓகே டாக்டர், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட ஆஸ்துமா ஒரு அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆமாம் டாக்டர்,
0: ஆமாம் கண்டிப்பாக. ஸ்ட்ரெஸ் வந்து நேரடியாக ஆஸ்மா உண்டு பண்ணாது, ஆனால் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் வந்து அடிக்கடி அந்த வீசிங் எபிசோட்ஸ் வரலாம். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால சில வேதியியல் மாற்றங்கள் மூளையில் நடக்கும், சில கெமிக்கல் வந்து கம்மியாகும் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வீசிங் கண்ட்ரோலில் வராது, அதிகப்படியான மருந்து தேவைப்படலாம், இல்லை அடிக்கடி அவங்களுக்கு அறிகுறி ஏற்படும். எஸ் கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கும் வீசிங்க்கு சம்மந்தம் இருக்குது. ஆனால் மன அழுத்தம் வீசிங் அதாவது மன அழுத்தத்தினால ஆஸ்மா வராது, ஆனால் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தத்தினால அடிக்கடி பிரச்சனைகள் அறிகுறிகள் வரும்.
1: ஆஸ்துமா இருக்கவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது,
0: ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஆஸ்மா கண்ட்ரோலில் வராது.
1: இன்னொன்று முக்கியமானது என்ன கேட்கணும்னு நினச்சுன்னா, இப்போ ஆஸ்துமா பேஷண்ட் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் மலைப்பிரதேசங்கள்லாம் போகிறது வந்து கஷ்டம் அது மாதிரி நான் கேள்விப்படுறோம். அங்கே ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரிலாம் போகலாமா? அதெல்லாம் வந்து
0: இல்லைங்க, ஆக்சுவலி போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் மேலே போக போக பொல்யூஷன் கம்மியாகும்.
1: அப்படிங்களா?
0: மேலேனா ஐ மீன் மலை மேலே போக போக
1: ஓகே
0: பொல்யூஷன் கம்மியாகும், சுத்தமான காற்று கிடைக்கும், அது நல்லது ஆக்சுவலி. புரியுதுங்களா? ஆனால் டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே போக போக ஆக்சிஜன் அளவு கொஞ்சம் கம்மியாகும். நார்மலாகவே ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் பழக்கம் இல்லாமல் திடீர்னு மலை உச்சியில் நடக்கிறது கொஞ்சம் மூச்சுத்திணறல் ஏற்படுத்தும். ஏன்னா ஆக்சிஜன் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மலைகளில். அது மட்டும் இல்லாமல் காற்று ரொம்ப ட்ரையாக இருக்கும், கோல்டாக இருக்கும். ஸோ ட்ரையான காற்றை கோல்டான காற்றை சுவாசிக்கிறப்ப நம்ம மூச்சு குழாயும் ட்ரை ஆகி இரிட்டேட் ஆகி வீசிங் எபிசோட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நல்லது இருக்கும், கெட்டது இருக்குது. நல்லது என்னென்னா அங்கே வந்து பொல்யூஷன் கம்மி, அந்த இது அலர்ஜி கம்மி மேலே மலை மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக கொஞ்சம் சுத்தமான ஏர் காற்று கிடைக்கும். ஆனால் பேக் டவுன் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரை ஏர், கோல்ட் ஏர், அதனால் வீசிங் அட்டாக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக கையில் இன்னிலரோட கண்டிப்பாக தாராளமாக போகலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ பெர்ஃப்யூம்ஸ் வந்து ஆஸ்துமாவை இன்டியூஸ் பண்ணும் தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்?
0: கண்டிப்பாக, ஏன்னா அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லைங்களா, ஸ்ப்ரே பண்ணுறப்ப கண்டிப்பாக அது காற்றுல பரவுது அந்த கெமிக்கல். அந்த கெமிக்கலில் வந்து நிறையா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல் இருக்குது, அது சுவாசிக்கிறப்ப அதே மாதிரி தான் அலர்ஜி எப்படி உள்ளே போயிட்டு உட்காந்து ட்ரிகர் பண்ணுதோ கெமிக்கல் ரியாக்ஷனை, இதே கெமிக்கல் உள்ளே போயிட்டு மூச்சுக்குழாய் உள்ளே போயிட்டு ட்ரிகர் பண்ணும்.
1: இது டைரக்ட் கெமிக்கல் மாதிரி?
0: ஆமாம் டைரெக்ட் இது மாதிரி. இது மட்டும் இல்லை, இப்போ ஈவன் எமோஷன்ஸ் அழறது, சிரிச்சா கூட சில பேருக்கு விசிங் வருங்க. ஆமா, அழறது எமோஷன்ஸ், எமோஷன்ஸ் ஆல்சோ கேன் ட்ரிகர் ஆஸ்மா.
1: டூ மச் ஆஃப் எமோஷன் லீட்ஸ் டு ஆஸ்மா.
0: ஆமா ஆமா கண்டிப்பா.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து பரிசோதனைக்கு வந்துடலாம். இந்த ஆஸ்துமாவை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான பரிசோதனைகள் செய்யப்படுது?
0: ஓகே, ஸோ நீங்கள் ஒரு மருத்துவர், ஒரு சுவாச மருத்துவர்கிட்ட பொதுவாக சுவாச மருத்துவர்கிட்ட தான் போவாங்க ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க. அவர் வந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எத்தனை வருஷமாக தொந்தரவு இருக்கு, அப்பா அம்மா பற்றி, நீங்கள் செய்கிற வேலை. ஏன்னா ஆக்குபேஷனல் ஆஸ்துமான்னு ஒன்று இருக்குது.
1: ஓகே,
0: ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெமிக்கல் கம்பெனியில் இல்லை லெதர் கம்பெனியில் இல்லை பிளாஸ்டிக் கம்பெனியில் அந்த மாதிரிலாம் வேலை செய்கிறீங்க, கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குது இல்லை டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து குவாரிலாம் வேலை செய்வாங்க, கல் குவாரி, இது கறி சுரங்கம், கறிச்சுரங்கம், நிலக்கரி சுரங்கம், அங்கே இருக்கிறவங்களும் கூட ஆஸ்துமாவால் பாதிக்கப்படலாம். அது வந்து ஆக்குபேஷனல் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது கெமிக்கல்னால வர்றது இல்லை இந்த இரிட்டன்ஸ்னால வர்றது. புரியுதுங்களா? ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் உங்களோட வேலை, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றதும் இம்பார்ட்டண்ட். அதேமாதிரி ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில பிளட் டெஸ்ட் ஆர்டர் பண்ணலாம்.
1: ஓகே,
0: சீரம் ஐஜி அப்சர்வேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபில் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சில இது ரத்த இதில் ஒரு சில அணுக்கள் அதிகமாக இருக்கும் அலர்ஜி இருந்துச்சுன்னா, அது ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் உங்களுக்கு. இது இருந்துச்சுன்னா ஆமாம் இவர் சொல்கிறதுக்கும் இந்த ரத்த டெஸ்ட்டுக்கும் ஒத்து போகுது அப்படின்னு. முக்கியமான டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோமெட்ரி. ஸ்பைரோமீட்டர்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு சின்ன வெர்ஷன் வந்து பீக் ஃப்ளோ மீட்டர்.
1: ஓகே.
0: ஸோ ஸ்பைரோமீட்டர்னு என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு வாயில் ஒரு இது கொடுத்துருவாங்க, ஒரு குழாய் மாதிரி கொடுத்து அதில் வேகமாக இழுத்து ஊத சொல்லுவாங்க. அது உங்களோட நுரையீரல் செயல்பாடு

0: பாட்டுத்திறனை சொல்லிடும். நுரையீரலில் சுருக்கம் இருக்கா இல்லையா, எவ்வளோ சுருக்கம் இருக்குது. மருந்து கொடுத்த பிறகு மறுபடியும் டெஸ்ட் பண்ணால் அது ஓப்பன் ஆகுதா, மூச்சுக்குழாயெல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட சின்ன வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர்லி பேஷண்ட்டே வந்து வீட்டில் மானிட்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கின ஒரு சின்ன கருவி. அது யூஸ்வலாக ஒரு 500 to 900 rupees அந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்டில். அது என்னென்னா நார்மலாக இப்போ நார்மலாக இருக்கிறப்ப வேகமாக இழுத்து அதில் ஊத சொல்லுவாங்க, ஒரு 3 தடவை ஊத சொல்லுவாங்க. அதில் ஒரு அளவுகோல் இருக்கும், 100, 200, 300 அப்படின்னு சொல்லிட்டு லிட்டர் பர் மினிட்டில். ஸோ நார்மலாக பெரியவங்களுக்கு ஒரு 300-400 அந்த மாதிரி இருக்கும் நார்மல் ஆளுங்களுக்கு. வீசிங் அட்டாக் வரப்போகுது இல்லை கண்ட்ரோல் இல்லை மருந்து எடுத்தோம் அப்படின்றப்ப அந்த இது வந்து கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சே பேஷண்ட் வந்து தெரிஞ்சிக்கலாம், நமக்கு வந்து நுரையீரல் செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஒன்று அதுக்கேற்ற மாதிரி மருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை டாக்டர் போய் பார்க்கலாம். ஸோ அது செல்ஃப் மானிட்டரிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் அது.
1: ஓகே ஓகே. இப்போ வந்து 400 தான் அதோட ஆவரேஜ், அதுக்கு எவ்வளோ கீழே
0: இல்லை, அது வந்து ஹைட்டு வெயிட்டு அவங்க நார்த் இந்தியனா சவுத் இந்தியனா இதை பொறுத்து மாறுபடும். நான் ஒரு ரஃபாக ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், ஆவரேஜாக சொல்கிறேன்.
1: எந்த அளவுக்கு கீழே போனால் ரொம்ப டேஞ்சர் சொல்லுங்க டாக்டர்.
0: அது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு மாறுங்க, அதுதான் அது பர்சனல் பெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு ஆஸ்மெட்டிக் பேஷண்ட்டு, நான் ஒரு 80 kg இருக்கிறேன், இவ்வளோ ஹைட்டில் இருக்கேன்னா நான் நல்லா இருக்கிறப்ப ஊதுறப்ப எனக்கு ஒரு 400 வருதுன்னு வச்சிங்களேன், அதுதான் என்னோட பர்சனல் பெஸ்ட். இப்போ திடீர்னு நான் இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஊதி பார்க்குறேன் 280 தான் இருக்குது, 400 எங்கே இருக்குது, 280 எங்கே இருக்குது. ஸோ இது ரொம்ப பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அடிஷ்னலாக நான் இன்னிலர் எடுப்பேன். அப்பயும் சரியாகலை அப்படின்னா நான் டாக்டர்கிட்ட போயிடுவேன். ஸோ அது ஒரு செல்ஃப் மானிட்டரிங்கான டூல், அது எல்லாருக்குமே ஒரே வேல்யூ கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன்,
1: புரிஞ்சிச்சு.
0: அவங்களோட பெஸ்ட் எதுன்றத ஒரு அவங்க நல்லா இருக்கிறப்ப அதில் ஊதி நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு மூச்சுக்குழாய வந்து ஒரு கட்டி அழுத்துதுன்னா கூட இந்த மாதிரி வீசிங் வரும், மூச்சு திணறல் இருக்கும். ஸோ ஆஸ்மா இல்லாத கண்டிஷனை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ரே பண்ணால் பெட்டர்.
1: ஓகே, அதுதான் இவ்வளோ தான் பரிசோதனை இருக்குது.
0: மெயின் பரிசோதனைகள் இதுதான், எக்ஸ்ரே, ஸ்பைரோமீட்டர் ரொம்ப முக்கியம், ரத்த டெஸ்ட்டு, சில ரத்த டெஸ்ட்டு. இது இல்லாமல் அலர்ஜன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன், அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்கிறீங்க எனக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டா அலர்ஜினா, அதனால் அதை வந்து நம்ம கம்பெனியில் சொல்லி அது எக்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணுவாங்க, அதை தோலில் வச்சு ஒரு பங்க்சர் மாதிரி பண்ணி அந்த இடத்துல ரியாக்ஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது ஸ்கின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்தந்த அலர்ஜி அந்த சில கம்பெனிகள் இருக்குது, அதில் நீங்கள் எந்த அலர்ஜிக்கான எக்ஸ்ட்ராக்ட் வேணுமோ சொன்னீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி தருவாங்க, அதை டாக்டர் வந்து செக் பண்ணி பார்ப்பாரு. ஒரு வேளை பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார்.
1: ஓகே டாக்டர், தான் ஒரு பிரேக் ஆகும், திரும்ப வரலாம். நேர்களே, ஸ்டேட்டினுடைய எஃப்எம் ரெயின்போ புது 102.8 என்ற உங்கள் மனதோடு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1.5 gram முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேரம் 3:51. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு நம்ம ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பத்தி பேசிட்டோம், இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கிட்ட வருவோம். இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னா, இது கியூரபிளா? அவ்வளவுதான்.
3: ஓகே, இது ஆக்சுவலி சின்ன கேள்வியாக இருந்தாலும் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா பொதுவாக நம்ம வந்து நம்ம ஓபிடியில் இல்லை வார்டில் கேட்கப்படுற கேள்வி இது. பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா, நான் எப்படி சொல்லுவேன்னா, இது வந்து கண்ட்ரோலபிள், அதாவது இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட், ப்ராப்பரான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றனா கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அலர்ஜின்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒரு சில பேருக்கு வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் அந்த எபிசோடே வரும். ஒரு சில பேருக்கு தினந்தோறும் பிரச்சனை கொடுக்கும், அவங்க அன்றாட வாழ்க்கையை கூட நடத்த முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ், அதாவது தும்பலாக இருக்கலாம் இல்லை மூச்சுத்திணறலாக இருக்கலாம். அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் எ ஸ்பெக்ட்ரம். அதாவது ஒரு சில பேருக்கு எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் அந்த அலர்ஜி ப்ராப்ளம் வரும், ஒரு சில பேருக்கு நாள் தினந்தோறும் பிரச்சனை வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இடையில நார்மலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு அலர்ஜியை வந்துட்டு அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு சைலண்ட்டாக இருக்கும், மறுபடியும் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி பல பன்முகத்தன்மை கொண்டது அலர்ஜி, ஒவ்வாமைன்றது, புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து இது கண்ட்ரோல் பண்ண முடியும். க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இது முக்காவாசி பாதிக்கு பாதி வந்து மரபணு மூலயமா வர்றதுனால க்யூர் பண்ணுறது கடினம் இல்லை, முடியாதுன்னு கூட சொல்லலாம். பட் சில காரணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்குபேஷனல் ஆஸ்மான் சொன்னா இல்லைங்களா, நீங்கள் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ்மான் டெவலப் ஆகுதுன்னா, ஒருவேளை அங்கேருந்து அந்த எக்ஸ்போஷரை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நார்மலாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் வந்து க்யூரபிள், பட் பொதுவாக இட்ஸ் நாட் க்யூரபிள். பொதுவாக வந்து கண்ட்ரோலபிள், கட்டுப்படுத்த முடியும்.
2: ஓகே,
3: அறிகுறிகளை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் மூலயமா.
2: ட்ரீட்மெண்ட்
3: வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேலர், புரியுதுங்களா? இன்ஹேலர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல்டு ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீராய்டுன்னு உடனே பயப்பட தேவை.

0: நமக்கு சுகர் வந்துடும், பிபி வந்துடும், வெயிட் கெயின் ஆகிடும். அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராம் அளவுக்கு தான் இதில் இருக்கும் மருந்து.
1: ஓகே,
0: இப்போ நீங்கள் ஒரு பேராசிட்மால் டேப்லெட் 500 mg எடுத்தீங்கன்னா மில்லிகிராம், அது இது வந்து மைக்ரோகிராம், மில்லிகிராமில் 1/1000.
1: ஓகே,
0: புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் நேரடியாக மூச்சுக்குழையில் போயிட்டு நேரடியாக வேலை செய்கிறதுனால மற்ற ரத்தத்தில் கலக்கிறது, அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி.
1: ஓகே,
0: இல்லை ஆல்மோஸ்ட் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அதனால் தாராளமாக எடுக்கலாம். ஆமாம், உலக அளவில் இன்ஹேலர் தான் வந்து நம்பர் ஒன் ட்ரீட்மெண்ட் சாய்ஸ் இருக்கு.
1: ஆஸ்துமா முதல்ல வந்து ட்ரீட்மெண்ட் இன்ஹேலர்.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஓகே டாக்டர்.
0: சில மாத்திரைகளும் இருக்குது, ஆனால் அது மெயின் ட்ரீட்மெண்ட் கிடையாது. மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போதைக்கு இன்ஹேலர் தான் மெயின் ட்ரீட்மெண்ட்.
1: ஓகே டாக்டர்,
0: புரியுதுங்களா?
1: ஓகே, இதில் நெபுலைசர் ஒன்று கேள்விப்படும், அது எந்த அளவுக்கு இதில் உதவுது டாக்டர்?
0: நெபுலைசர் வந்து நம்ம பொதுவாக வந்து ரொம்ப வயதானவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹேலர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பல் வேணும், அதை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறதுக்கு, பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு எடுக்கிறதுக்கு, ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ பல்லு இல்லாதவங்க, இல்லை ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், இல்லை நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க, மன வளர்ச்சி குன்றியவர்கள், இல்லை ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்களால அவங்க வேலையே பண்ணிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கெல்லாம் நம்ம இன்ஹேலர் கொடுப்போம். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இது நம்ம பஃப் மாதிரி எடுப்போம், அழுத்தினா மருந்து வரும், அதில் வந்து மருந்தை உடச்சி ஊற்றி சொல்யூஷனாக ஊற்றி அதை நீங்கள் மிஷினில் ஆன் பண்ணக்குள்ள அது வந்து அது புகையாக மாற்றி அந்த மாஸ்க் மூலயமா அவங்களுக்கு வந்து சுவாச குழாய்க்குள்ளார செலுத்தும்.
1: ஓகே,
0: ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான், நம்ம
1: மருந்து ஒன்று தான், அதாவது
0: மருந்து ஒன்று தான், கொடுக்குற விதம் தான் வேறு, விதம் தான்
1: வேறு. டாக்டர், இப்போ வந்து ஆஸ்துமா பற்றி நிறைய விஷயங்கள் மக்கள் தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? இதெல்லாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு.
0: ஓகே, முதல் விஷயம் வந்து ட்ரீட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்ஹேலரை வந்து கொடுத்தாலே நிறைய பேர் பயப்படுறாங்க, அது ஒன்று. இன்ஹேலரை பார்த்தாலே இது ஒரு பழக்கம் ஆகிடுமோ, இது ஒரு பழக்கம் ஆகிடுமோ, இதே யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி வந்துச்சுன்னா அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு போதைப் பொருளோ இல்லை இதுவோ கிடையாது. ஸோ அதனால் வந்து அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது அந்த மாதிரி ஒரு அடிமை பழக்கமோ இல்லை பழக்கத்தையோ ஏற்படுத்தாது அது இன்ஹேலர் யூஸ் வந்து. பிரச்சனை இருக்குது, அதனால் டாக்டர் கொடுக்குறாரு. டாக்டரோட அறிவுரைப்படி அவர் என்ன டோஸ் கொடுக்குறாரோ, எப்போ எடுக்க சொல்கிறாரோ அது கரெக்டாக எடுத்தால் அவங்க நார்மல் லைஃப், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கலந்துட்டு நார்மல் லைஃப் வாழலாம். இன்னொரு இது நீங்கள் சொன்னது ஆல்ரெடி, இவனுக்கு ஆஸ்மா இருக்குது, இவன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எந்த ஆக்டிவிட்டிலையும் அவங்க ஈடுபடலாம்.
1: ஓகே,
0: அது ஒன்று. ஸோ இது ரெண்டு தான் மெயினாக வந்து. இன்னொன்று வந்து தானாகவே சரியாயிடும், அது விட்டால் தானாக சரியாயிடும், இதுக்கெல்லாம் எதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜி வந்து பன்முகத்தன்மை கொண்டது. இப்போ மைல்டாக இருக்கிறது அப்புறம் சிவியர் ஆகலாம், இப்போ சிவியராக இருக்கிறது அப்புறம் மில்டாக மைல்டாகலாம். ஒரு சில பேருக்கு இடையில நார்மலாக கூட இருக்கலாம். ஸோ திருப்பியும் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் கூட அறிகுறிகள் வரலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக டாக்டரை பார்த்து ப்ராப்பரான டெஸ்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லது.
1: நம்மளே இந்த முடிவு பண்ணிக்கூடாது.
0: ஆமாம், இதுதான் மெயின் இது.
1: ஓகே டாக்டர், ஃபைனலாக இன்னைக்கு உலக ஆஸ்துமா தினத்தில் நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ்?
0: ஆஸ்துமான்றது லைஃப் லாங் கண்டிஷனாக இருந்தாலும் அது கட்டுப்படுத்தக்கூடியது. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மூலயமா நீங்கள் வந்து நார்மல் லைஃப்பை வாழலாம். இருக்கிற என்விரான்மெண்ட், வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க. அது ஓரளவுக்கு உங்களோட ஆஸ்மா அறிகுறிகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். அவாய்ட் ஸ்மோக்கிங், பொல்யூஷனில் போகாதீங்க. இது மட்டும் இல்லாமல் இதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட, உங்கள் டாக்டர்கிட்ட பேசி டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாமே உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி வேறு எதனா மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட பேசி அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பரான டைமில் இன்ஹேலர் யூஸ் பண்ணால் நார்மலான வாழ்க்கையை வாழலாம். இதுதான் என்னோட ஃபைனல் மெசேஜ்.
1: ஓகே, சூப்பர் டாக்டர். ஷோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக, நீட் அண்ட் கிளியராக பதில் சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றிங்க.
1: ஓகே டாக்டர்.

நேரம் 4:11 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நீங்கள் கேட்பது திரை இசை வித் நானுங்கள் ஆர்ஜே புவி. திரை இசையில் வரும் முதல் பாடல் ரக்க திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வீரம் திரைப்படத்திலிருந்து.
4: பட்டாம்பூச்சி

நேரம் 4:10:52 எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நீங்கள் கேட்பது திரை இசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: திரை இசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:20. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜிகர்தந்தா திரைப்படத்திலிருந்து.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேரம் 4:29, 24:00. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்பது திரைசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வாழு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:39, 29:09. எஃப்எம் ரெயின்போ துபாய் 102.8 நீங்கள் கேட்பது திரை இசை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:48 22 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரைசை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த

நேரம் 4:53. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரைசி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 5:01. திரையிசை நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல் வித்யாசாகர் இசையில நாமுத்துக்குமார், வரிகள்ல ஹரிகரன் பாடிய பாடல் கண்டேன் காதலை இத்திரைப்படத்திலிருந்து.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

வணக்கம் அபிஜயன் மிஸ் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

நேரம் 5:21. திரையிசையில நம்ம அடுத்ததா கேட்க போற பாடல் ஜி வி பிரகாஷ் இசையில நாமுத்துக்குமார் வரிகள்ல சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கிரீடம் திரைப்படத்திற்காக.

0: திரை இசையில அடுத்த பாட்டு, இளையராஜா இசையில ஹரிஹரன் பாடிய பாடல் மனசெல்லாம் திரைப்படத்திற்காக.
1: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: திரை இசையின் நிறைவாக வரும் பாடல் சமர் திரைப்படத்திலிருந்து.

0: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 இந்தியர்கள் படுகாயம் அடைந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற கட்சிகள் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்தியாவிற்கும் ஜமைக்காவிற்கும் இடையிலான நட்புறவில் வளர்ந்து

0: வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு முக்கிய அம்சமாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் புத்தகயாவில் உலக புகழ்பெற்ற மகாபோதி கோவிலில் வழிபாடு செய்தார். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜாரா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 இந்தியர்கள் படுகாயம் அடைந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து தெரிவித்துள்ள பிரதமர், பொதுமக்களையும் உள்கட்டமைப்புகளையும் குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்துடன் என்றென்றும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தின் மூலம் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பதையே இந்தியா விரும்புவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நீடித்த அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஹோர்மோஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வது இன்றியமையாததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜாரா பெட்ரோலிய தொழிற்சாலை பகுதியில் ஈரான் நேற்று நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலால் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்வதோடு பொதுமக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு இணங்க ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தக நடைமுறைகளை மேற்கொள்ள வழிமுறைகளை காண வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரச்சினைகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணும் வகையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளதை தொடர்ந்து அம்மாநில சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்தலுக்கான மத்திய பார்வையாளராக பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி மத்திய இணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் அசாம் சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்தலுக்கான மத்திய பார்வையாளராக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மத்திய இணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை பிஜேபி வெளியிட்டுள்ளது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று அங்கு முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. அசாம் மாநில தேர்தலில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை மீண்டும் மலர உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க தயாராக உள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: மேற்கு வங்கத்தில் பிஜேபி 206 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தேவையான 3/2 பங்கிற்கும் அதிகமான பெரும்பான்மையை பெற்றுள்ளது. இதன் மூலம் திரிணாமுல் காங்கிரசின் 15 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு நடைபெற்ற இந்த முதல் தேர்தலில் மேற்கு வங்கத்தின் 293 சட்டமன்ற தொகுதிகளில் 292 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களிலும் காங்கிரஸ் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற அக்கட்சிக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகின்றன. அசாமில் 126 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 82 இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் 63 இடங்களையும் அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களையும் வென்று ஆட்சி அமைக்க உள்ளன. புதுச்சேரியில் 30 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் 18 இடங்களை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களையும் பிஜேபி 4 இடங்களையும் வென்றுள்ளன.
0: இந்தியாவிற்கும் ஜமைக்காவிற்கும் இடையிலான நட்புறவில் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு முக்கிய அம்சமாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்காவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கமீனா ஜான்சன் ஸ்மித் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், இருதரப்பு உறவுகளின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வழிகளை கண்டறியும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை அமைந்ததாக தெரிவித்தார். டிஜிட்டல் வளர்ச்சி, கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை போன்ற துறைகளில் இரு நாடுகளும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் கடந்த மார்ச் மாதம் ஜமைக்காவின் கிட்சன் நகரில் கிராமப்புற வாழ்வாதார மேம்பாட்டுத் திட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டதையும் அவர் எடுத்துக் கூறினார். இந்தியா ஐநா மேம்பாட்டு கூட்டாண்மை நிதியத்தின் கீழ் இந்தியாவின் $1 மில்லியன் நிதியுதவியுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஜமைக்காவின் கிட்சன் நகரில் உள்ள மேற்கிந்திய தீவுகளின் பல்கலைக்கழகத்தில் உலகின் மாறிவரும் போக்கு குறித்தும் அதற்கான

0: இந்தியாவின் செயல்பாடுகள் குறித்து உரையாற்றினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று பீகாரின் புத்தகயாவில் உள்ள உலக புகழ்பெற்ற மகாபோதி கோவிலில் வழிபாடு செய்தார். அங்குள்ள புனித போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்து புத்த பகவானை வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து வியட்நாம் அதிபர் அங்குள்ள வியட்நாமிய மடாலயத்திற்கு சென்றார். அங்கு பல்வேறு மதம் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையிலான மதம் மற்றும் ஆன்மீக உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அவரது வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முன்னதாக 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இந்தியாவிற்கு வந்தார். பீகாரில் உள்ள புத்தகயாவிற்கு வந்தடைந்த அவரை விமான நிலையத்தில் பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி வரவேற்றார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபருக்கு நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையின் முகப்பில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். கடந்த மாதம் வியட்நாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு திரு டோ லாம் இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் அரசுமுறை பயணம் இதுவாகும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவும் வியட்நாமும் வரலாற்று மற்றும் நாகரிக ரீதியிலான உறவுகளை கொண்டுள்ளன என்றும், வியட்நாம் அதிபரின் வருகை இருதரப்பு உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் புதிய உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிஜேபியின் ஆலோசனை கூட்டம் இன்று காலை அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா, பாஜகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், விரைவில் திரு ரங்கசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் அமைச்சர்களுக்கான இலாக்கா மற்றும் துறை ஒதுக்கீடுகள் தொடர்பான ஆலோசனைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார்.
0: தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிக இடங்களை வென்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இன்று சென்னையை அடுத்த பனையூரில் தவிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்தில் திரு விஜய் அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைக்க ஆளுநரிடம் அவர் உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை பதவியில் தொடருமாறு கேட்டுக் கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிய வகை நோய்களுக்கான சிகிச்சையில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த தொடர்ச்சியான முயற்சிகள் அவசியம் தேவைப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற அரிய வகை நோய்களுக்கான 2 நாள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்வது, புதிய முயற்சிகளை ஊக்குவிப்பது மற்றும் நாடு முழுவதும் அரிய வகை நோய்களுக்கான மேலாண்மை வலுப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை உருவாக்குவது ஆகியவையே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என தெரிவித்தார். அரிய வகை நோய்களை கையாள்வதன் அவசியம் குறித்து 2017 தேசிய சுகாதார கொள்கையின் முதலாக வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்த திருமதி ஸ்ரீவத்சவா, நாடு முழுவதும் இதற்கான 15 சிறப்பு மருத்துவ மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும், அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எளிதாக சிகிச்சை பெறும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாடு மற்றும் உள் கர்நாடகா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 இந்தியர்கள் படுகாயம் அடைந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்தார்.

ஆகவும் அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எளிதாக சிகிச்சை பெறும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாடு மற்றும் உள் கர்நாடகா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 இந்தியர்கள் படுகாயம் அடைந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகள் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்தியாவிற்கும் ஜமைக்காவிற்கும் இடையிலான நட்புறவில் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு முக்கிய அம்சமாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோலாம் புத்தகயாவில் உலக புகழ்பெற்ற மகாபோதி கோவிலில் வழிபாடு செய்தார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21:35. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதே வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கனா திரைப்படத்திலிருந்து.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:34:09. மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நான் திரைப்படம்

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
0: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 6:45:27. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் இருமதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மாயாவி திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் குஜராத் மாநிலங்களில் உள்ள நெடுஞ்சாலைகளின் பராமரிப்பு குறித்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா இன்று புதுடெல்லியில் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க குழுவின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். வேகமான மற்றும் நம்பகமான இணைப்புகளை ஏற்படுத்துவதையும் புதிய முயற்சிகளை ஊக்குவித்து டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்தார். இந்திய ராணுவத்தின் உபயோகத்திற்காக 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்னணு பொருட்களை கொள்முதல் செய்யும் வகையில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் செய்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற விக்சித் பாரத்திற்கான மாநில நிதிகளை கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற குழு விவாதத்தில் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் ஆனந்த் நாகேஸ்வரன் கலந்து கொண்டார். வளர்ந்து வரும் நிதி சவால்களை சமாளித்தல், தரவுகளை அடிப்படையாக கொண்ட கொள்கை கட்டமைப்புகளை பின்பற்றுதல் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து இந்த குழு விவாதத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோலாம் பீகாரின் புத்தகயாவில் உள்ள உலக புகழ்பெற்ற மகாபோதி கோவில் வழிபாடு செய்தார். அங்குள்ள புனித போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்து புத்த பகவானை வழிபட்டார். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் புதுடெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நமது முதன்மை அலைவரிசையில் இன்று 7:30 உழவர் உலகம் குறுவை பட்டத்தில் அதிக மகசூல் தரும் ரகங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் வீணங்கேணி உழவர் ஜே சீதாராமன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்து இடம்பெறும். தொடர்ந்து கேளுங்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் முத்துக்கு முத்தாக திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்குவங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்த மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. மேற்குவங்கத்தில் புதிய அரசு பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குரு ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாளான இம்மாதம் 9ஆம் தேதி அம்மாநிலத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தகவல்கள் கூறுகின்றன. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க திரு விஜய் உரிமை கோரவுள்ளார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண்மாஜி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அசாமில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பிஜேபியின் மத்திய பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம், மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார்

ராணா உள்ளிட்டோர் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஏ நமச்சிவாயம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு நிர்வாகம் அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது புதுச்சேரி செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழில்நுட்ப கல்வி மேம்பாடு மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 5 ஆசிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உயர்நிலை பள்ளிகளாகவும் 19 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளிகளில் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா அரசு

தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 5 ஆசிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உயர்நிலை பள்ளிகளாகவும் 19 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளிகளில் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர அரசு தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் கல்வி இடைநிற்றலை குறைக்கவும் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பெறும் நோக்கிலும் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் சோலாப்பூரில் புதிய அரசு பொறியியல் கல்லூரியை தொடங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், கணினி அறிவியல், மின்னணு தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் இந்த பொறியியல் கல்லூரியில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. துல்ஜாப்பூரில் உள்ள பொறியியல் கல்லூரியை அரசு பொறியியல் கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து அந்த கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல், இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய பொறியியல் பாடப்பிரிவுகளும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் அவரை வரவேற்றார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாம் அதிபரின் புதுதில்லி வருகை இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு உறவுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வியட்நாம் அதிபர் பீகார் புத்தகயாவுக்கு சென்று மகாபோதி கோவிலுக்கும் சென்றார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6-6-1-6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலிகேரா கோர்பனே டேவிஸை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1-6-7-10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரஃபீக் ஹாங்காங்கின் ஜூ ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டி மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5-6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் திலான் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அரோன் பால் அவான் சித்திகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா, சோனல் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 7:26:41. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாண காட்சி கொடுப்போன சந்தோஷமா இருக்குமா நம்மடா?
1: சாப்பிட சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

நேரம் 7:36:27. மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து.

சைபாலி என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கூடல் நகர் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:51. 3 நொடிகள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சுல்லான் திரைப்படத்திலிருந்து.

சரவணகுமார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 100,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக கூறினார். பாதுகாப்பான மற்றும் நிலையான எரிசக்தி துறையின் எதிர்கால ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் கப்பல் கட்டும் துறையில் புதிய ஒத்துழைப்புகளுக்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து ஜப்பான் பிரதிநிதிகள் சபை உறுப்பினரும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவருமான தகாயுகி கொபயாஷியுடன் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுடெல்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானை சேர்ந்த நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு 2026 புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஊடகவியல் துறையானது மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. உலகளாவிய கச்சா எஃகு உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு கடந்த 2014 5.2% 7.9% அதிகரித்துள்ளதாக உலக எஃகு அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் காரணமாக கடந்த 2021 தேர்தலை விட இந்த முறை அதிகப்படியான இடங்களை கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவை வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான ஆட்டத்தில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. சற்று முன்வரை 5.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன்னை டெல்லி அணி எடுத்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: இனி கேட்கலாம் மியூசிக் பை தி வே சென்னை அஞ்சல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம் வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:39. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து.

சைபாலின் இன்று தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:29:45. தென்சின் இதயவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காட்சியில் வரும் கீதம், ஒரு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:34. 8 நொடிகள். தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அன்னையோர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

0: சைபாலின் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தென்சிந்தை வானம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பூவிழி வாசலிலே திரைப்படத்திலிருந்து.
1: அண்ணே அண்ணே நீ என்ன சொன்னே, அட என்ன பார்த்து எங்க போ

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

நேரம் 9:53:34. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தாய் வீடு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:36. தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சந்திப்பு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:16:59. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் முத்து எங்கள் சொத்து திரைப்படத்திலிருந்து.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்து

இந்த தெள்ள முதம் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல் இந்த சிங்கார வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா பாடு.

நேரம் 10:53. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தென் சிந்துதை வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:56, 3:00. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சம்பங்கி சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், வீட்டு அபாயகரமான கழிவுகள், வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, தமிழ் அமுது, தமிழ் மொழியின் பெருமை குறித்த முனைவர் வே மகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி. 7:25 நலமாய் வாழ, ஆஸ்துமா சிகிச்சையின் முக்கிய நோக்கம் குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
1: வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
0: ஒன்பது 2 திரை இசை, 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02

மெலடி மேஜிக் 12:02 வரலாற்றில் இன்று 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அண்ணுசாமி மேல்நிலை பள்ளி முதல்வர் நீலம் அருள் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. பதினைந்திற்கு காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் தொற்று நோயியல் குறித்த விளக்கமளிக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறை மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்திரன் அவர்கள்.

0: நான்கு மணி முதல் 6:10 வரை திரைசை, 6:20 முதல் 7 மணி வரையிலும், இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே, 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 மணி வரை தென்சிந்து தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையும் மணிக்கொரு முறை இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 பிற்பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Union Cabinet has approved the Mission for Cotton Productivity, Kapas Kranti, with an outlay of over 5,600 crore rupees to address bottlenecks, declining growth and quality concerns in India's cotton sector. Addressing a press briefing in New Delhi, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said the mission aligns with the government's 5F vision, farm to fiber, to factory, to fashion, to foreign, and focuses on enhancing cotton productivity.
2: 5,660 crore rupees ka.
1: This project is worth 5,660 crore rupees and consists of three components. The first component is research. The second is enhancing production technologies. And the third is encouraging farmers towards new age fibers. This reflects the Prime Minister's 5F vision, creating fiber from the farm, moving from fiber to the factory, from factory to fashion, and maintaining the entire cotton supply chain from fashion to foreign shores. The Union Cabinet has also approved the Emergency Credit Line Guarantee Scheme 5.0. Under the scheme, a 100% credit guarantee will be provided for MSMEs, while a 90% guarantee will be extended to non-MSMEs and the airline sector. The Union Cabinet has also approved two more semiconductor projects under the India Semiconductor Mission. These include the country's first commercial mini micro LED display facility based on gallium nitride technology, along with a semiconductor packaging facility. Mr. Vaishnaw said the approved proposals will establish semiconductor manufacturing units in Gujarat with a cumulative investment of around 3,936 crore rupees. The Union Cabinet today approved a proposal